பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 30,000 புதிய ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் பயிர் காப்புறுதி திட்டங்களை விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விரிவுபடுத்தியிருக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரால் அதனுடன் தொடர்பில்லாத நாடுகள் பாதிக்கப்படும் போது அவற்றுக்கு யார் உதவுவது என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல தென் மாநிலத்திற்கே இதயம் போன்றது என கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் மனிதாபிமான அவசரங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளின் பங்கேற்புடன் காலியில் 3 பயிலரங்கொன்று நடத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சிற்கும் அமெரிக்காவின் மொன்டானா தேசிய காவற்படைக்கும் இடையில் 2025 மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் இப்பயிற்சி நடத்தப்பட்டது. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம், அமெரிக்க பசிபிக் கட்டளைப்பிடத்தின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், மொன்டானா தேசிய காவற்படை மற்றும் இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. இப்பயிற்சியானது மாறி வரும் பேரழுத்த நிலைமைகளை எதிர்கொள்ளாமல் வளங்களை ஒருங்கிணைத்தல், பொது தகவல் தொடர்புகளை கையாளுதல் மற்றும் கடுமையான அழுத்தங்களுக்கு மத்தியில் அவசர முடிவுகளை எடுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து இதில் பயிற்சி அளிக்கப்பட்டது. காட்டுத்தீ, வெள்ளம் மற்றும் கடுமையான குளிர்கால புயல்களின் போது மொன்டானா மாநில அவசரகால சேவைகள் அமைப்பு மற்றும் மொன்டானா தேசிய காவற்படை பெற்றுக்கொண்ட நிஜ உலக அனுபவங்கள் திட்டமிடல் மற்றும் ஏற்பாட்டியல் நடைமுறைகள் இதன்போது இலங்கை அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இலங்கை இராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவற்படை, காவல்துறை மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு, சுகாதாரம், கமத்தொழில், மின்சக்தி, சுற்றாடல் மற்றும் உள்ளூராட்சி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சுகளின் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். நாட்டின் வரலாற்றில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசிரியர் நியமன திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 30,000 புதிய ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரத்தில் உள்ள வடமத்திய மாகாண கல்வி அதிகாரிகளுடன் June 17 நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த விசேட நியமன திட்டத்தின் கீழ் கல்வித்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு புதியவர்கள் உள்வாங்கப்பட உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அதன்படி 23,000 பட்டதாரிகளும் தேசிய கல்விய கல்லூரிகளில் பயின்ற 6,100 ஆசிரியர்களும் கல்விக்கான பிரத்யேக பட்டங்களை முடித்த பட்டதாரி

0: அதிகாரம் இதில் உள்வாங்கப்படுவர். கல்வித்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் கல்வி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களை படிப்படியாக நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மாத்திரம் கல்வித்துறை மேம்பாட்டிற்கு போதுமானதாக அமையாது என சுட்டிக்காட்டிய பிரதமர், ஆசிரியர்களின் முறையான பரவலாக்கம் கல்வி நிர்வாகம் மற்றும் தரவு முகாமித்துவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விடயங்களை பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் 24 ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விடயங்களை பரிசீலிப்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் 24 ஒத்தி வைத்திருக்கிறது. குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரொஹாந்த அபேசூரியா மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரொஹாந்த அபேசூரியா மற்றும் நீதிபதி சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய குழு முன்னிலையில் இன்று மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவின் தனிப்பட்ட முன்னாள் செயலாளரான சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு ஜூலை 1
0: புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் ஜூலை மாதம் 1 வரை விளக்கமறியலில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 அரசு நிறுவனங்களில் வேதனம் பெற்ற குற்றச்சாட்டுக்கு அமைவாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இவர் கடந்த 2022 முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளரும் அப்போதைய ஜனாதிபதி செயலகத்தின் திட்டப்பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருக்கிறார். இவ்வாறாக ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் ஒரே நேரத்தில் 2 பதவிகளுக்கான வேதனத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமையும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இன்றைய தினமான வியாழக்கிழமையும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து வெளியே எடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 28 அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றிருந்தது. இதனிடையே புதைக்குழியில் சான்று பொருட்களாக சிறு பாசிமணி துண்டு, கைவளையல், ஆணிகள், பிளாஸ்டிக் என்பவை என்று மீட்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பாரிய உலோகத் துண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதற்குள்ளும் எண்புக்கூடுகள் காணப்படுவதனால் அதனை மிக கவனமாக சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே செம்மணி சிந்துபாத்து இந்து மயானத்தை இனஅழிப்பின் சாட்சியமாக பேணும் வகையில் அதனை ஒரு நினைவகமாக மாற்றும் முன்மொழிவை நல்லூர் பிரதேச சபை முன்மொழிந்திருக்கிறது. பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் இனஅழிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு புதைக்கப்பட்ட மதுரவர்கள் இன்று செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். எம்மீது நிகழ்த்தப்பட்ட கோரமான இனஅழிப்பின் சாட்சியமாக மயானம் காணப்படுகிறது. அந்த சாட்சியங்களை பாதுகாப்பதும் அதன் வரலாற்றை இளையதலைமுறைக்கு கடத்துவதும் எமது தார்மீக பொறுப்பாகும் என அறிவித்திருக்கின்றார்.
0: ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த சுமார் 14 ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் நிதி தூய்த்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. குறித்த சந்தேக நபர் கடந்த பிப்ரவரி மாதம் 26 ஹெரோயின் போதைப் பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணம் அரியாலியை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதைத் தொடர்ந்து சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்கள் குறித்து விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. அதற்கமைய நிதி துய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபருக்கு சொந்தமான 6 ரூபாய் பெறுமதியான படகு, அதன் இயந்திரம் மற்றும் சுமார் 9 ரூபாய் பெறுமதியான 2 ஊந்துருளிகள் என்பன இவ்வாறு முடக்கப்பட்டிருக்கின்றன. இச்சந்தேக நபர் மற்றும் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்து யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் பயிர் காப்புறுதி திட்டங்களை விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விரிவுபடுத்தியிருக்கிறது. அதன்படி தேயிலை, ரப்பர், தென்னை, கருவா மற்றும் வாழை உள்ளிட்ட முக்கிய பயிர்களுக்கும் நெற்செய்கைக்கும் இந்த காப்புறுதி திட்டத்தினூடாக தனித்தனியாக பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவித்திருக்கிறது. விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் மிக குறைந்த மற்றும் சலுகை அடிப்படையிலான காப்புறுதி பிரீமியம் கட்டணங்களின் கீழ் இந்த வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் அனர்த்தங்களின் போது ஏற்படும் இழப்புகளுக்கு உரிய இழப்புகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த காப்புறுதி திட்டங்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்வதற்கு விவசாயிகள் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் அந்தந்த மாவட்ட அலுவலகங்களை தொடர்பு கொண்டு விவரங்களை அறியலாம் என அது தெரிவித்திருக்கிறது.
2: இந்திய செய்திகள்.
0: இரண்டு நாடுகளுக்கிடையே நடக்கும் போரினால் அதனுடன் தொடர்பில்லாத நாடுகள் பாதிக்கப்படும் போது அவற்றுக்கு யார் உதவுவது என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரான்சில் நடைபெற்ற G7 அமைப்பின் மகாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக நரேந்திர மோடி பங்கேற்று இருந்தார். இந்த மகாநாட்டில் பிரதமர் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேற்காசியாவில் 4 மாதங்களாக நீடித்த போரால் எரிபொருள், உரம், உணவுப் பொருட்கள் என பலவற்றின் விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் வளர்ந்து வரும் நாடுகள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிட்டன. ஏதோ இரு நாடுகளுக்கிடையே நடக்கும் இதுபோன்ற போர் மோதல்களால் அதனுடன் தொடர்பில்லாத நாடுகள் கடும் பாதிப்பை சந்திக்க நேரிட்டிருக்கின்றன. இதுபோன்ற சூழ்நிலைகளில் அதனுடன் தொடர்பில்லாத நாடுகள் சந்திக்கும் பொருளாதார பாதிப்புகள், இழப்புகள் யார் ஈடு செய்வது? இதற்கு சர்வதேச நிதி அமைப்புகள் உதவ முன்வர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். அத்துடன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் தொடர்புகளை உருவாக்கும் வகையில் சர்வதேச வழிமுறைகளையும் உருவாக்க வேண்டும் என அவர் கூறினார். மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல தென் மாநிலத்திற்கு இதே போன்றது என கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று 18ஆம் தேதி தொடங்கியது. புதிய அரசின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் அது ஆரம்பமாகியது. இதில் உரையாற்றிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், முல்லை பெரியார் விவகாரத்தில் கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும், முல்லை பெரியார் அணைப்பகுதியில் திருத்தப் பணிகளை மேற்கொள்ளவும், அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் என தெரிவித்தார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் கடுமையாக பாதிப்படையும். இதனை தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாட்டிற்கான நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தரவும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது என அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று பெங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார், காவிரிக்கு குறுக்கே மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படாது. மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கே நன்மை, தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல தென் மாநிலத்திற்கே இதயம் போன்றது. அதிலிருந்து ஒரு பேக்கெட் நீர் கூட பாசனத்திற்காக எடுக்க மாட்டோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 30,000 புதிய ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் பயிர் காப்புறுதி திட்டங்கள் விவசாயங்களை மற்றும் விவசாய காப்புறுதி சபை விரிவுபடுத்தியிருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரால் அதனுடன் தொடர்பில்லாத நாடுகள் பாதிக்கப்படும் போது அவற்றுக்கு யார் உதவுவது என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல தென் மாநிலத்திற்கே இதயம் போன்றது என கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் CMR தமிழ்மின் இரவு இலங்கை இந்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: கலைஞர் நேரம் இரவு 9:44. நேர்கள் கேட்டுக்கொண்டு புதுசிய மார்த்தமிழ் எஃப்எம் 101.3. ஒன்டாரியோவில் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையிலே HST ரீபேட்டினை மாகாண அரசு வழங்கவிருக்கிறது. இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீ ஹோல்டு டவுன் ஹவுஸ் ஒன்றை $720,000 டிட்டாச் வீடொன்றினை $799,000 டபுள் கராஜ் டிட்டாச் வீடொன்றை $983,000 சொந்தமாக்கும் குறிப்பிட்ட அளவு சந்தர்ப்பத்தினை வழங்குகின்றார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷர் கந்தசாமி. மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் 416-888-8044. க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில் அல்லது அடுத்த ஆண்டில் கிடைக்கும். ஃபினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் இருக்கின்றன. ஃப்ரீ அசைன்மெண்ட்டும் இருக்கிறது. குறைவான விலையில் வீடுகளை வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிக்கும் முன் பயன்படுத்த அலையுங்கள். லக்ஷன் கந்தசாமி
1: 16
0: 16 இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 24-37 km வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 14 °C காணப்படும். இன்றைய பின்றவில் சில பகுதிகளில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 19 நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படும். நாளைய பகல் பொழுது வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 13 °C காணப்படும். நாளைய பின்னரவில் சில இடங்களில் முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். அதேபோல ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை அன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C பகல் பொழுதில் காணப்படும். அன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளின் குறைந்த வெப்பநிலையாக 13 °C காணப்படும். அன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படும். அன்றைய நாளில் பகல் பொழுதில் சூரியொளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளின் ஆக குறைந்த வெப்பநிலையாக பின்னிரவில் 15 °C காணப்படும். அன்றைய பின்னிரவில் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்த பெரும்பாகத்தில் எரிபொருள் மிரிகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைகிறது. 1% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 158.9% காணப்படும். ஒலிக்கும் பாடல் சங்கவி இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது. பாடல் காணிசியை கிரிதரன் குணரத்னம் வழங்கியிருக்கிறார். பாடல் வரிகள் மோகனச்சந்திரம் பாலச்சந்திரன். பாடலை சிவசுந்தர் சொக்கலிங்கம் அவரோடு இணைந்து ராணி சங்கர் பாடியிருக்கின்றார்.

0: ஒழித்த பாடல் சங்கவி இசை தொகுப்பில் இருந்து ஒழித்தது. பாடலுக்கான இசை கிரிதரன் குணரத்னம், பாடல் வரிகள் மோகனச்சந்திரன் பாலசுந்தரம், பாடலை சிவசுந்தர சொக்கலிங்கம் ராணி சங்கர் ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள்.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் ஏர் பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: உங்கள் பட்ஜெட்டு கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது பிரிக் அவுட்லெட். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முதலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கேண்டியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கேண்டி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கெம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கெனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கியூபெக்கின் முன்னாள் முதல்வர் ஜீன் செரஸ்டனின் மகன் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிடவிருக்கிறார். கோடைக்கால இடைவெளிக்காக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வென்ஸ் ஈரானுடனான ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒப்பந்தத்தை ஆதரித்து பேசியதோடு இஸ்ரேலிய அதிகாரிகளின் எதிர்ப்பையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வங்கதேசம் மற்றும் இந்திய எல்லையில் உள்ள நிலப்பகுதியில் சுமார் 5 நாட்களாக தவித்த ஒரு குடும்பத்தை வங்கதேச எல்லை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: கனேடிய செய்திகள்.
0: அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய சட்டப்பூர்வ மசோதா உட்பட சில சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு இறுதி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசாங்கத்தின் வசந்தகால பொருளாதார திருத்தத்தின் சில பகுதிகளை செயல்படுத்தும் மசோதா C30 சபை ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பு சபையில் 3வது வாசிப்பை நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த கால அமர்வு தொடங்கிய போது பிரதமர் மாக்கானி ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை கொண்டிருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து கட்சி மாறிய 5 பேரை தொடர்ந்து அது பெரும்பான்மையாக மாறியது. லிபரல் கட்சியினர் அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி விவாதங்களுக்கு வரம்புகளை விதித்து சில சமயங்களில் சர்ச்சைக்குரிய சட்டங்களை நிறைவேற்றினர். இதில் சட்ட அமலாக்கத்துறையினர் டிஜிட்டல் தகவல்களை இன்னும் விரைவாகவும் எளிதாகவும் அணுக அனுமதிக்கும் சட்டப்பூர்வ அணுகல் மசோதாவும் அடங்கும். மேலும் பிணை சீர்திருத்தம், புதிய விருப்பக் கூட்டங்களை உருவாக்குதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட பாலியல் டீப் ஃபேக்ஸ்களை குற்றமாக்குதல் ஆகியவற்றுக்கான 3 நீதி மசோதாக்களையும் சபை நிறைவேற்றியது. எட்மண்டனைச் சேர்ந்த 14 வயதுடைய 2 சிறுவர்கள் மீது தங்கள் வகுப்பு பெண் தோழிகளின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் பாலியல் ரீதியான படங்களாக மாற்றி பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆல்பர்டா சட்ட அமலாக்க பணிக்குழுவின் குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் இணையவழி தடுப்பு பிரிவு புலனாய்வாளர்கள் கூறுகையில், பெண் மாணவர்களின் புகார்களைத் தொடர்ந்து எட்மண்டன் ஜூனியர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் மார்ச் மாத இறுதியில் இதுகுறித்த தங்களுக்கு தகவல் தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார். இப்படங்கள் குறித்து பாடசாலை முழுவதும் பேசப்பட்டது. இப்புகார்கள் ஆசிரியர்களிடம் கொண்டு செல்லப்பட்டன என்று கூட்டு காவல் அமைப்பைச் சேர்ந்த ஸ்டாஃப் சார்ஜன் அலிசன் சர்ச் June 17 அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். பல சிறுமிகளின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களிலிருந்து அவர்களின் அனுமதியின்றி எடுக்கப்பட்டதாக சர்ச் தெரிவித்தார். பிற படங்களுடன் சேர்த்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாலியல் நோக்கிலான படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆதாரங்கள் மீதான தடயவியல் ஆய்வு இன்னும் நடைபெற்று வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று சர்ச் மேலும் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் தங்கள் செல்போன்கள் மூலம் இப்படங்களை பகிர்ந்து கொண்டதாக புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கியூபெக்கின் முன்னாள் முதல்வர் ஜீன் செரஸ்டினின் மகன் வரவிருக்கும் மாகாண தேர்தலில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிடவிருக்கிறார். மோன்ட்ரியலில் உள்ள விர்டன் தொகுதியில் புதன்கிழமை இரவு அண்டோயின் டியோன் சேரஸ்ட் முறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரது தாயார் மற்றும் லிபரல் கட்சித் தலைவர் சார்லஸ் மில்லியட் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். டியோன் சேரஸ்ட் நீண்ட காலமாக லிபரல் கட்சியில் உறுப்பினராக இருந்து வருகிறார் என்றும், தனது புதிய உறுப்பினர் கட்சியின் மறுமலர்ச்சியில் ஒரு அங்கமாக இருப்பார் என்றும் தலைவர் நம்பிக்கை தெரிவித்ததாக மில்லியட் மேலும் தெரிவித்தார். சிறந்து விளங்கவும் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் தந்தை எனக்கு உத்வேகம் அளித்தார் என்று வேட்புமனு தாக்கல் செய்த கூட்டத்தில் டியோன் சேரஸ்ட் மேலும் தெரிவித்தார். October 5 நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கு முன்னதாக லிபரல் கட்சி பார்ட்டி கியூபெக்வா கட்சிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருப்பதாக பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கெனேடிய உலக மட்டம் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வென்ஸ் ஈரானுடனான ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒப்பந்தத்தை ஆதரித்து பேசியதோடு இஸ்ரேலிய அதிகாரிகளின் எதிர்ப்பையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஒப்பந்தத்தின் விவரங்களால் ஏற்பட்டதல்ல. மாறாக அவநம்பிக்கையால் தூண்டப்பட்ட ஒரு விசித்திரமான பீதியே இஸ்ரேலின் சில பகுதிகளில் ஏற்பட்ட தாக்குதல் என அவர் விவரித்தார். த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் சில இஸ்ரேலிய விமர்சகர்கள் ஈரான் தனது நடத்தியை மாற்றிக்கொள்ளாமல் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பலன்களை பெறும் என்று கருதுவதாகவும், அத்தகைய விளைவுகளை தடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் வேன்ஸ் மேலும் தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்கள் மற்றும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பிராந்திய குழுக்களான ஆதரவு ஆகியவற்றை இந்த ஒப்பந்தம் போதுமான அளவு கையாள தவறிவிட்டது என்றே அரசியல் வட்டாரங்களில் உள்ள இஸ்ரேலிய அதிகாரிகள் கவலை தெரிவித்த நிலையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. அமெரிக்காவினால் பயங்கரவாத குழுக்களாக அறிவிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளித்தால் ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா தளர்த்தாது என்று வான்ஸ் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படையினரால் திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு இந்திய வங்கதேச எல்லையில் உள்ள நிலப்பகுதியில் சுமார் 5 நாட்களாக தவித்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த வங்கதேச எல்லை அதிகாரிகள் குடும்பத்தை வங்கதேச எல்லை அதிகாரிகள் தங்கள் நாட்டிற்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். News18 ஊடக தகவலின்படி கணவன், மனைவி, 6 மாதம் மற்றும் 2 வயதுடைய 2 குழந்தைகள் அடங்கிய இந்த குடும்பத்தினர் எல்லைக்கோட்டுப் பகுதியில் மிகவும் கடினமான சூழலில் தங்கியிருந்தனர். குறிப்பாக 2 சிறு குழந்தைகள் அங்கு இருந்ததால் இவர்களின் நிலைமை வங்கதேசத்தில் உள்ள உள்ளூர் மக்களையும் மனித உரிமை அமைப்புகளின் கவனத்தையும் ஈர்த்தது. பல நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் குடியுரிமை சரிபார்ப்புக்கு பின்னர் அந்த குடும்பத்தினர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்திய போடோகார்டு பங்களாதேஷ் அமைப்பு வியாழக்கிழமையன்று அவர்களை மீண்டும் வங்கதேசத்திற்குள் அனுமதிக்க ஒப்புக்கொண்டது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தில் 5 அத்தியாயங்களில் தொடர்ச்சியாக அணித்தலைவர் பதவி வகித்து வந்தவர் என்ற வரலாற்றுச் சாதனையை போர்த்துக்கலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்திருக்கிறார். அர்ஜென்டினா அணித்தலைவர் லியோனல் மெஸ்ஸியை தொடர்ந்து 6 உலகக்கிண்ண அத்தியாயங்களில் விளையாடிய 2வது வீரர் என்ற பெருமையையும் ரொனால்டோ பெற்றுக்கொண்டிருக்கிறார். கொங்கோவுக்கு எதிராக ஹூஸ்டன் விளையாட்டரங்கில் நடைபெற்ற கே குழுவுக்கான போட்டியில் விளையாடியதன் மூலம் இந்த பெருமைகளை ரொனால்டோ பெற்றுக்கொண்டார். மெஸ்ஸியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் 2006, 2010, 2014, 2018, 2022, 2026 ஆகிய 6 உலகக்கிண்ண அத்தியாயங்களிலும் தொடர்ச்சியாக விளையாடி வரலாறு படைத்திருக்கிறார்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கியூபெக்கின் முன்னாள் முதல்வர் ஜீன் சாரஸ்டின் மகன் வரவிருக்கும் மாகாண தேர்தலில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிடவிருக்கிறார். கோடைகால இடைவெளிக்காக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் ஈரானுடனான ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒப்பந்தத்தை ஆதரித்து பேசியதோடு இஸ்ரேலிய அதிகாரிகளின் எதிர்ப்பையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வங்கதேசம் இந்திய எல்லையில் உள்ள நிலப்பகுதியில் சுமார் 5 நாட்களாக தவித்த ஒரு குடும்பத்தை வங்கதேச எல்லை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்லட்சுமியின் இரவு செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சியமா தமிழ் எஃப்எம் 101.3 கலையக நேரம் 10:10. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சியமார் தமிழ் எஃப்எம் 101.3
2: பருத்தித்துறை மக்கள் ஒன்றியத்தின் 24th வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூன் மாதம் 20th சனிக்கிழமை காலை 9:30 முதல் மெக்கோவன் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க் சைட் ஒன்றில் நடைபெறும். 6-4-7-8-0-2-4-8-2-1 கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூன் மாதம் 21st ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் மெக்கோவன் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மில்கன் பார்க் சைட் 2 நடைபெறும்.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நேர்கள் கட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தேரத்திற்கு 23 முதல் 36 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. டொரண்டோ பெருமாகத்தில் இயல்பின் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைகிறது. 1% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 158.9% காணப்படும். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபி செல்வம் விடுக்கும் அறிவித்தல். ஒன்டாரியோவில் புதிய வீடு வாங்க இப்போது சரியான நேரம். அரசு வழங்கும் HST ரீபேட் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபி செல்வத்தின் மூலமாக நீங்கள் ப்ரீ அப்ரூவலை பெற்றுக்கொள்ளுங்கள். அலையுங்கள் சிஐபிசி அபி செல்வம் 416-821-0462 மோர்கேஜ் பெறும்போது மேலதிகமாக கேஷ்பேக்காக $4,500 வரை பெறலாம். வட்டி வீதம் 3.79% பிரைவேட் லெண்டர் அல்லது பி லெண்டரிலிருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சாலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் அலையுங்கள். எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைசர் சிஐபிசி அபி செல்வம் 416-821-0462 மோர்கேஜ் அட்வைசர் சிஐபிசி அபி செல்வம் கொடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: நாங்கள் பாடும் ஒழிக்கும்
0: பாடல் தமிழிச்சி தொகுப்பிலிருந்து ஒழிக்கிறது. பாடலை யாதவன் பாடியிருக்கின்றார். பாடல் காணிசை SV வர்மன். பாடல் வரிகள் கோபி கிருஷ்ணா.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
3: ஒழிக்கும் பாடல் ஹபீபி புதிய திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடல் காணிசை சாம் சிஎஸ், பாடல் வரிகள் ரிஸ்வானா ஷா, பாடலை சுவேதா மோகன், கபில் கபிலன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
2: பாடல்
6: 10 மாதம் வந்த திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, ஜிக்கி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: கலை நேரம் 11:33. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை வழங்கியிருந்த நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பண்பா.
1: பண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: காந்தி கண்ணாடி.
1: யாருண்ட கண்ணாடி? காந்தி கண்ணாடி. சரி, பார்க்கலாம். நன்றி. நீங்கள் தெரிந்து கொண்டார் தண்ணீர். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
1: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், இயக்கிய படம் தான்.
1: ஆமாம்,
2: அதே காந்தி கண்ணாடி தான்.
1: அதே காந்தி கண்ணாடி தான்.
2: நன்றி.
1: நன்றி. நீங்கள் தெரிந்து கொண்டார் தண்ணீர். வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், காந்தி கண்ணாடி.
1: காந்தி கண்ணாடி என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி. இணைந்து கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்கிறார் தனியார். வணக்கம்.
4: தேவகுமார்.
1: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: இது பாலா நடித்த படம் தான்.
1: ஆமாம்,
4: காந்தி கண்ணாடி.
1: காந்தி கண்ணாடி என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்கிறார் தனியார். வணக்கம்.
5: வணக்கம், காந்தி.
1: நீ உங்கள் கண்ணாடியா? வெங்கவர் காந்தி கண்ணாடி. சரி, நன்றி. இணைந்து கொண்டதற்கு நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அர்த்தனர். வணக்கம்.
6: வணக்கம், நான் பிரசாத் மங்காயக்கிறேன். அவர் பன்குரன் சொன்னபோது கனடா சொன்னா எல்லாம் காவலியே வந்திருக்கு. கனடா காந்தி
1: காந்தி கண்ணாடி. ஆமாம், அப்படி சொல்லி இருக்கலாம்.
6: நல்லா இருந்திருக்கும்.
1: சரி, நன்றி. ஆமாம், இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். அது காந்தி கண்ணாடி திரைப்படம். 2025 திரைக்கு வந்தது. பாலா, பாலாஜி, சக்திவேல், அர்ச்சனா மற்றும் பலர் நடித்த திரைப்படம். திரைப்படத்துக்கான இசையை விவேக் மர்வின் ஆகியோர் வழங்கியிருந்தார்கள். திரைப்படத்தை ஷெரீப் இயக்கியிருந்தார். விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும். அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளும் வரும்.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
10: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
11: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு

0: நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
3: Everything okay, no problem indigenam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
7: 11:39 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமில் திரைப்புதிர் நிகழ்ச்சி. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை வழங்கிவிடலாம். 7 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஒரே சொல். 7 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஒரே ஒரு சொல். சத்தியம் தவறாதவன் இவனை தொலைவில் நின்று அழைத்தால் இப்படித்தான் அழைப்பார்கள். சத்தியம் தவறாதவன் தொலைவில் நின்றால் இவனை இப்படித்தான் அழைப்பார்கள். காரணம், இந்த திரைப்படத்திலே ஒரு எழுத்து குறைவாக இந்த திரைப்படத்தின் பெயர் வந்திருக்கிறது. 7 எழுத்துக்கள் ஒரு சொல். சத்தியம் தவறாதவன் இவனை தொலைவில் நின்றால் இப்படித்தான் அழைப்பார்கள். அவன் தொலைவில் நின்றாலும் சரி, அல்லது நாங்கள் தொலைவில் இருந்தாலும் சரி, அவனை இப்படித்தான் அழைக்க வேண்டி இருக்கும். எங்கே திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. ஒழிக்கிறது காந்தி கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலோடு தேவா, பாடல் காணிசை விவேக், மேவின் பாடல் வரிகள் ஷெரீஃப்.

0: This is Tamil FM 101.3.
1: கலக நேரம் 11:44. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் கலைப்பதாகலே நிகழ்ச்சி செய்து கொண்டு அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா, கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
2: சிவாஜி கணேசன் நடித்த படமா?
1: சிவாஜி கணேசன் நடித்த படமா? இல்லையே.
2: ஹரிச்சந்திரன்.
1: இல்ல, ஹரிச்சந்திரன் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி செய்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
1: யோகா கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
3: அதே ஹரிச்சந்திரா தான். நான் இதில் கார்த்திக் மீனா நடித்தது
1: என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள்.
3: ஆமாம், அந்த படத்தை தான் நீங்கள் குழந்தைக்கும். நல்ல பாட்டு இருக்கு, நாடோடி பாட்டு பல நல்ல பாட்டு. சரி, பாப்போம். சரி, நன்றி.
1: நிகழ்ச்சி நடத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
1: தேவகுமார் கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
4: ஹரிச்சந்திரா தான். ஹரிச்சந்திரா ரெண்டு.
1: ஹரிச்சந்திரா ரெண்டு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். திரைப்படத்தின் பெயர் ஒன்றுதான் இல்லையா?
4: பெயர் ஒன்றுதான். நாடோடி பாட்டு என்று சொன்னார்கள்.
1: சரி, பார்க்கலாம்.
4: நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள். அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம். காந்தி.
1: காந்தி கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
5: புது கார்த்திக் நடிச்சிவாஜி நடித்த படம்
1: அப்படியோ?
5: புதிய சிவாஜி இல்லையே, பழைய சிவாஜி.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு
5: நன்றி.
1: நன்றி. ஆமாம், எல்லா நேர்களும் சரியான திரைப்படத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இது சிவாஜி நடித்த திரைப்படம் அல்ல, அது 64 வெளிவந்த திரைப்படம். இது 1998 திரைக்கு வந்திருக்கிறது. கார்த்திக் மீனா, பிரியா ராமன், விவேக், சினி ஜெயந்த், வையாபுரி மற்றும் பலர் நடித்த திரைப்படம். திரைப்படத்துக்கான இசை ஆகோஸ். திரைப்படத்தை செய்யாறு ரவி இயக்கியிருந்தார். சரி, அந்த திரைப்படத்திலிருந்து பாடலொன்றை வழங்குவதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை பார்த்து விடலாம். 7 எழுத்துக்கள் 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் 5 எழுத்து சொல் ஆங்கில மாதம், இங்கே தமிழிலே 5 எழுத்துக்களில் வந்திருக்கிறது. முதல் 5 எழுத்து சொல் ஆங்கில மாதம் ஒன்று, தமிழிலே வந்திருக்கிறது. இரண்டாவது 2 எழுத்து சொல் பதின்ம வயது இலக்கம். சரி, திரைப்படத்தை கண்டுபிடித்த அலையங்கள் 4165930005. ஒழிக்கிறது ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆமாம், நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: முன்பாக கண்டுபிடித்திருக்கலாம் திரைப்படத்தை?
1: நடிச்சது
0: இது பரத், ரேணுகா, வடிவேலு, சந்தானம், சத்யன்.
1: முதல் நாலு எழுத்து மாதம், அடுத்தது மூன்று என்ன சொன்னீங்க?
0: முதல் ஐந்து எழுத்து சொல் ஒரு ஆங்கில மாதம் தமிழிலே வந்திருக்கிறது. இரண்டாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு பதின்ம வயது இலக்கம்.
1: மார்கழி பதினாறு, நீங்க அஞ்சு எழுத்து சொன்னீங்க, நாலு அஞ்சு எழுத்து சொல்லி
0: இல்லை, ஐந்து எழுத்து திரைப்படம்.
1: அடுத்த ரெண்டு எழுத்து நம்பர் சொல்றீங்களா?
0: ஆமாம் ஆமாம், பதினொரு வயது இலக்கம். சரி, பார்க்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்கிறார் தண்ணீர். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்திருக்கலாம் திரைப்படத்தை?
2: பிப்ரவரி பதினாலு.
0: இல்லையே, இது ஜூன் மாதம் அல்லவா?
2: படத்தின் பேர்.
0: ஓ, திரைப்படத்தின் பேர். சரி, நன்றி. நீங்கள் தெரிந்து கொள்கிறார் தண்ணீர். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் கண்டுபிடித்திருக்கலாம் திரைப்படத்தை?
4: வணக்கம்.
3: முதல் போட்ட படம் விரும்பி கேட்கணும்.
0: சிலருக்கு அப்படித்தான் சந்தர்ப்பம், அப்படி இருக்கும்.
3: நன்றி.
0: நிகழ்ச்சி எழுந்து கொள்கிறார் தண்ணீர். வணக்கம். இவன் திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா? மறக்க முடியாத நாள் இல்லையா? சரி, நன்றி. தீவன் இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த திரைப்படத்தை கண்டுபிடித்ததோடு இன்றைய திரைப்புதர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்த நேர்கள் 12 மணி முதல் 1 மணி வரையும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம்.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
6: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
7: தமிழை இங்கு கொட்டி தீரா,
6: ஆண்ட்ரியா,
7: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
6: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல,
4: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுக பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.

0: The friendly radio for channels around the universe. CMR Thumb FM 101.3.
1: கலக நேரம் 12 மணி. மற்றொரு புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாகவே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் ஆகியவற்றை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C இருக்கிறது. பல இடங்களிலுமே முகில் மூட்டமடைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி 23 முதல் 33 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களிலே முகில் மூட்டமடைந்து காணப்படும். இன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக பின்னரவிலே 13°C காணப்படும். இன்றைய பின்னரவில் சில இடங்களிலே முகில் மூட்டமடைந்து காணப்படும். தொடர்ந்தும் இப்பொழுது 16°C இருக்கிறது. 14°C வரை குறைவடைந்து பின்னர் பகல் பொழுதிலே 24°C வரை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்று தற்பொழுது முதல் மேற்கு நோக்கி 30 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் இருக்கிறது. ஒரு சிறிய மாற்றம் இருக்கிறது. 1% உயர்வடைந்து 158.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது.

0: கலை நேரம் 12:03. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்கலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் குயின்சன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருப்பதாக குறிப்பிட்டீர்கள்.
1: எனக்கு அப்படியே நல்ல சங்கீதமா படிப்பார். கர்நாடிக்கு இது இசையா அப்ப பிடிக்கும் இந்த பாட்டு.
0: பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: ஆமா.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது குயின்சன். கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கே.ஜே. ஜேசுதாஸ். ரவீந்திரனின் இசையில் ஒலிக்கிறது பாடல்.

0: கலை நேரம் 12:09 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி. ஹைக்ரான் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் திரைப்படம் வந்திருக்கிறீர்கள்?
1: ஒரு புதிய கலை திரைப்படத்தில இருந்து ஏழு ஸ்வரமும் இங்கே தடுமாறுது.
0: அவர் ஏழு செய்கீதமே, நீங்கள் ஏழு ஸ்வரமும் தடுமாறுது. சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒழுக்கம் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் வரிகளும் பாடல் கணி செய்யும் உமா கண்ணதாசன்.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: என்ன கார் லோனும் கிடைக்கல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: பொன்னான் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
9: கலைக நேரம் 12:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து நீங்களும் பாடல் கேட்கலாம். 4165930055 நிகழ்ச்சியில் தொடர்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். நலமாக இருக்கிறோம் பிரசோதமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: நான் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நன்றி.
9: என்ன பாடல் தெரிவு?
10: நான் கோகுலம் திரைப்படத்திலிருந்து செவ்வந்தி பூ எடுத்த அந்த பாடல்.
9: சரி, இது உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது புருஷத்தமன், கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
10: நன்றி பாபி,
9: நன்றி, நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு உன்னி மேனன், சுசீலா.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கெம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: உலகம் முழுவதும் 101.3
6: கலைக நேரம் 12:23 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் யோகா.
6: யோகா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
7: எனக்கு இன்னைக்கு கவிஞர் பஞ்சோர்நாசலம் அவர்களை வரிகள்ல இசைஞானி தைசையில காதலோவியம் படத்திலே கொஞ்சமே கொஞ்சமே அந்த பாட்டு.
6: சரி, இது உங்கள் திருவையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மட்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். பாடலோடு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. பாடலுக்கான இசை ஞானி இளையராஜா.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட்.
3: கலைக நேரம் 12:29. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். மின்பா, என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள்? சரி, இது உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிஹரன், சித்ரா, லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல். பாட்டுக்கான இசை ஏ.ஆர். ரோமான்.

0: அடுத்த இரு சந்திப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: ஏதோ ஒரு நதியில் டேஷ் டேஷ் ஏதோ ஒரு இன்பம் நீ அருகில் இருந்தாலே.
0: அது என்ன ஏதோ ஒரு நதியில் டேஷ் டேஷ் என்று சொன்னால் அந்த டேஷ்
1: தெரியாது.
0: இடவடியில் என்ன செய்கிறார்கள் என்று தெரியல. நதியில் என்ன செய்வார்கள்? ஆஹா, சரி பார்ப்போம். நன்றி. நதி நீர் சூடாக இருக்கிறது. அடுத்த நீர் சந்திப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள் ரஞ்சன். அப்ப ஏதோ ஒரு நதியில் தானா? சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
2: என்ன தவம் செய்தோம் இப்படியான பாடல்களை கேட்க, ஏதோ ஒரு நதியில் நான் இறந்துவதை போல ஏதோ ஒரு இன்பம் நீ அருகில் இருந்தால்
0: அருகில் இருந்தால் என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நீங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்பி இருக்கிறீர்கள். சரி பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் அண்ணா,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போலே அந்த பாடல்.
0: கோடை காலத்திலே நதியில் இறங்கியனால் நன்றாக இருக்கும் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியிலே பாடி இருக்கிறீர்கள். சரி அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வடைப்பில் இருக்கிறீர்கள்.
4: நீ அறியால. வணக்கம், நான் காதி.
0: யாரு?
4: காதி.
0: காதி சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: நான் நினைச்சது, நான் கொண்டு வந்த பாடல் ஏதோ நினைவுகள் கிராமங்கள் தொடங்குமா?
0: ஓ, ஆனால் ஏதோ ஒன்று தொடங்கினதா நான் எதுவா போய்விட்டது அப்படியோ? நீங்களே கேளுங்கள். ஏதோ ஒரு நதியில்

0: சிஎம்ஆர் தமிழ்FM. நேரம் 1:37 சிஎம்ஆர் தமிழ்FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ்FM இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: என்ன பாடல்
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைவரை உங்களுக்காக வர இருக்கிறது. நீங்களும் தொடக்க வரியோடு இணைந்து கொள்ளலாம். 4165939 3005 5 இதோ

0: அந்த பாடல் என்ன பாடல்? 416-593-0055.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-567-6672. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:40 சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், அவர் பேசவில்லை, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
7: பணம் பகை பாசம் படத்தில் எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து செல்லலாமா அந்த பாட்டு?
0: பிடித்ததை எடுத்து செல்ல போறீர்கள், சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து செல்லலாமா?
0: நீங்களுமா?
8: உனக்கு ஏற்றம் கண்ணா என்னை வெல்லலாமா?
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். அடுத்த நேரிடம் கேட்டு பார்ப்போம். மடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: குமார் சொல்கிறேன்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் குமார்? அதே ரோஜா பூக்கு தான் பிரச்சனையாக இருக்கிறேன் சொல்லுகிறீர்கள், சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். மடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், ரஞ்சன் சொல்லுங்கள். அதே அதான், நீங்கள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டீர்கள் எடுத்து செல்வதற்கு, சரி, எல்லோருமே எடுத்து சென்று விட்டார்கள். அவர்களை கேட்டு பாருங்கள், பித்து பித்து எடுக்கலாமா? எஸ் பி பாசுபடியம் பி சுசிலா பாடுகிற பாடல் பணம் பகை பாசம் திரைப்படத்திற்காக. இதோ

0: WFM. நேரம் 1:47 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிமார் தமிழகமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: ஒரே கன்ஃபியூஸ் அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான், என்ன பாடல், இந்த பாடல்,
0: என்ன பாடல், இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைவரை உங்களுக்காக

0: அந்த பாடல் இந்த பாடல் 4 6 9 3 0 0 5 5.
1: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ்வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள். 6472910300 6472910300 3000 மிசிசாகாவில் டிஷ்வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
0: நேரம் மறுமணி 49 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
3: உங்களுக்கு நன்றி. பாடங்கள் வந்த நாளில நல்ல
0: அந்த பாடல் சொல்லிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அது சரியான பாடலா? அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
5: இருக்கிறீர்கள்,
0: யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள்.
6: நாலு பக்கம் வீடருண்டு நடுவிலே மாநிரண்டு, காதல் கொஞ்சம் காதல் கொஞ்சம் ஊடல்.
0: அந்த பாடல் சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், மனிதர்களுமே சரியாகத்தான் தெரிவிக்கின்றார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம் பாடுகின்ற பாடல் இது, அண்ணன் ஒரு கோயில் திரைப்படத்திற்காக.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: என்ன பாடல் இந்த பாடல்? நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய ஒலிக்கிறது இந்த பாடல்.
0: என்ன பாடல் இந்த

0: அந்த பாடல் இந்த பாடல் 4 1 6 5 9 3 0 0 5 5. சரி, இந்த பாடலோடு நிறைவுக்கு வர இருக்கிறது இன்றைய என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரையர்களை சந்திக்க போகும் விளம்பரங்களை தொடர்ந்து
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ் அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ் கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar glamu closing da tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 & Dundas 905-270-7844. ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
7: உங்கள் இல்லத்திலும் உங்கள் எண்ணத்திலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 1:57 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: இல்லம் சங்கீதம், அந்த பாடல்.
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம் அது சரியான பாடலா என்று. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
9: அதே பாடம், இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம், பாடம்.
0: அந்த பாடல்லாம் என்று சொல்லிக்கிறீர்கள். திடீரென நித்திரை விழித்து விட்டீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், படிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
10: அவன் அவள் அது படத்துல இருந்து அதே பாடுதான். நல்ல வேறு ஏன இல்லம் சங்கீதம், அதுல ராகம் வந்து சம்சாரம், எப்படி ஒப்பிட்டு கதைச்சிருக்காங்களே.
0: ஆமா ஆமா ஆமா,
10: என்ன வரிகள் எல்லாமே. ஓகே,
0: சரி, ராகம் தப்பி பேசிக்கொள்ளும். ராகம் விளாச்சி தண்டா பிரச்சா வருகிறது. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், சுகமா இருக்கிறீர்களா?
0: ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி.
11: அதே பாடல்,
0: அதே பாடல் தான் சொல்லுகிறீர்கள். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள். வெண்பா சொல்லுங்கள்.
12: அவள் நாயகன் பாவம்
0: வழங்கவே இல்லை. குடநலங்களை பொறுத்து தானே. சரி, பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள். பத்மன் சொல்லுங்கள். அதுதான், அது நாயகன் பாவமாக இருக்க போறார்களோ அல்லது பரிதாபமாக இருக்க போறாரோ, கிடைப்பதை பொறுத்து. அடுத்த நேர சந்திப்போம். சிவகுமார் சொல்லுங்கள்.
13: இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம்,
0: சம்சாரம்,
13: அதில் நாயகன் பாவம்.
0: வீணையை மட்டி பார்க்கலாம். சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யாரு? காசி சொல்லுங்கள்.
14: இல்ல சங்கீதம்.
0: சரி, பார்ப்போம். காசி, நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுகிறோம்
14: கேட்டுப்பீர்கள்.
0: சரி, பார்ப்போம், அடிக்கடி கலந்து கொள்ளுங்கள். சரி, நன்றி. நன்றி. ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் பாடலை. அந்த பாடலோடு நிறைவுக்கு வர இருக்கின்றது இன்றைய என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சி. பாடலை தொடர்ந்து நேர்கள் டாப் 5 கேட்கலாம்.

0: நேரம் 2:04.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலையின் பிரத்யேக சட்டத்தரணி உண்ணாவிரதத்தை கைவிடும்படி முன்வைத்த கோரிக்கையை சுரேசாலை நிராகரித்துள்ளார். 3,18,90,000 ரூபாய் வருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் எடுத்துவர முயற்சித்த 13 சீன நாட்டு பிரஜைகள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வி சீர்திருத்தத்துக்கான இயக்கத்தை ஆரம்பித்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல்காந்தி மாணவர்களை அதில் இணையுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். கனடிய பிரதமர் மார்கானி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குஸ்மா மீதோ வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் மீதோ ஆர்வம் காட்டாவதென தெரிவித்துள்ளார். வட அமெரிக்கா சுதந்திர ஒப்பந்தமின்றி அமெரிக்கா சிறப்பாக இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்ததை அடுத்தே மார்கானி இந்த கருத்தை தெரிவித்தார். ரஷ்ய தலைநகர் மீது யுக்ரைன் நடத்திய பாரி ஆளில்லா விமான தாக்குதலில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்குதலுக்குள்ளானது. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 2:06 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. மகிழ்மட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகற்பொழுது சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே அங்காக முகழ்கூட்டம் காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். 25 பாகை செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 24 பாகை செல்சியஸாக இருக்கும். 2 நாட்களுமே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை 18 பாகை செல்சியஸ் முகிமூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேர்கள் இப்பொழுது முதல் டாப் 5 நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் ஒலிபரப்பாகும். அந்த 5 பாடல்களிலே உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்யும் பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்குவோம். அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே 3வது, 2வது, 1வது பாடல்கள் முழுமையாக ஒலிபரப்பாகும். 4வது, 5வது பாடல்களும் ஒரு சில வரிகள் உங்களுக்காக ஒலிபரப்பாகும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்களிக்க 4165930055 இதோ உங்களுக்காக அந்த பாடல் வரிசை.
1: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1, number 1.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: தேரவை 2:09 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்களிக்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம். 3-1-3-1-1-5
2: சொல்லியிருக்கிறீர்கள். 3-1-5. சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். அஜந்தா சொல்லுங்கள். 3-1-5 தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம். அண்ணா தேவகுமார்.
2: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: 3-1-5.
2: ஓ, 3-1-5 அதே வரிசை தான் வருகிறது. சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம். நான் சத்யா பேசுகிறேன்.
2: சத்யா சொல்லுங்கள்.
5: 2-5-1
2: சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி சத்யா. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: குமார் வைக்கின்றேன்.
2: குமார் சொல்லுங்கள்.
6: 1-3-5.
2: 1-3-5 சொல்லியிருக்கிறீர்கள். சாரி, மாறி வருகிறது. பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பிலே.
7: வணக்கம். இது சிவபாலன்.
2: சிவபாலன் சொல்லுங்கள்.
7: 1-3-5
2: தான் சிவபாலன். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
8: வணக்கம். ரமேஷ்.
2: ரமேஷ் சொல்லுங்கள்.
8: 2-1-5
2: சொல்லியிருக்கிறீர்கள். சாரி, பார்ப்போம். நன்றி ரமேஷ். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
9: வணக்கம். நான் கரியோபுரம் கேட்கிறேன். 3-5-1.
2: 3-5-1. சரி, நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
10: 2-1-5.
2: வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வானொலியினுடைய குறைத்துக் கொண்டு தொலைபேசியில் கேட்டு பேசுங்கள். அடுத்த நேயர் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம். 251.
2: ரஞ்சன் 251 சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. 251. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
12: முன்னூற்றி பதினைந்து
2: சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி பவன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
13: வணக்கம்.
2: முரு சொல்லுங்கள்.
13: 325
2: சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. முறுவை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
13: அப்படிதான். 1-5-3.
2: யார் பேசுகிறீர்கள்?
13: காசி.
2: ஓ, காசி. 1-5-3 காசி. சாரி, காசி. நன்றி
13: நன்றி.
2: அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம். 532.
2: 532 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ராகு. சரி, இப்பொழுது மொத்தமாக 13 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 13 நேர்களின் வாக்குகள் எண்ணப்பட போகின்றன. ஆனால் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை தருகின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பதில் அளிக்கலாம், வாக்களிக்கலாம். 416-593-0055.
0: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது?
15: சிறிய பறவை சிறகை விரி

ஒலித்த ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.

0: மொத்தமாக 13 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 13 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது தொடர்ந்து வரும் நேர்களையும் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? குகராஜா. சர்க்குணராஜாவா?
1: ஆமாம்.
0: சர்க்குணராஜா சொல்லுங்கள்.
1: 315.
0: சரி, குறித்திருக்கிறோம். நன்றி சர்க்குணராஜா. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், நான் உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள்.
2: 532
0: என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி உதயன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம் ஜெந்தினான். 135.
0: யார் பேசுகிறீர்கள்?
3: தவராஜ்.
0: 135 தவராஜ். தவராஜ், நன்றி.
3: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நான் புரம்பத்திலிருந்து சிவா அழைக்கிறேன்.
0: சிவா சொல்லுங்கள்.
4: 354.
0: 354 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள். 215 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நித்யா. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் சொல்லலாம், பத்மன்.
0: பத்மன் சொல்லுங்கள். 513 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி பத்மன். சரி, மொத்தமாக இப்பொழுது 19 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 19 நேர்களின் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. அந்த வகையில் எந்த பாடல் வரப்போகிறது என்று பார்ப்போம். இப்பொழுது முதல் 13 நேர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டு ஒரு தொகுதி வந்திருக்கிறது. இப்பொழுது பார்ப்போம். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து 3வது பாடல் ஒலிபரப்பாகும்.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: கடைசி நேரத்திலே வாக்களிக்க வந்திருக்கும் நேர்களையும் சந்தித்து அவர்களின் வாக்குகளை கேட்டுடுவோம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
9: குழம்பி போயிட்டேன் கொஞ்ச நேரம், அதனால வரையில உடனே.
0: குழம்பு
9: குழம்பி போயிட்டேன்.
0: குழம்பி போய்விட்டீர்கள்.
9: குழம்பி போயிட்டேன். எடுக்கிறேன், எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு தானே. குழந்தை போட்டு வச்சிருக்கீங்க, எடுக்கிறேன்.
0: அப்ப என்ன செய்யலாம்?
9: சரி, வந்த வரத்துல போடுவோம். 513.
0: 513 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்து நீர்த்தது இப்போ மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள். வெண்பா சொல்லுங்கள்.
10: 513
0: தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. சரி, மொத்தமாக இன்று 21 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 21 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட போகின்றன. பார்ப்போம் எந்த பாடல் முதலாவது இடத்தை பெறுகிறது என்று.
11: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான.
11: Verco Vets Law 416-993-8443.
13: சம்மர்டைம் இல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
14: தமிழை இங்கு குட்டி தீரா,
13: ஆண்ட்ரியா,
14: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
13: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire Events dot kilikoo.ca.
15: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462

நேரம் 2:21 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று 21 நேர்கள் கலந்திருக்கின்றார்கள். காசிநாதன், அஜந்தா, தேவகுமார், சத்யா, கே குமார், சிவபாலன், ரமேஷ், கலிஜுகவர்தன், ரஞ்சன், பவான், முரு, காசி, ரகு, சற்குணராஜா, உதயன், தவராஜா, சிபா, நித்யா, பத்மன், ஜோகா, வெண்பா. இந்த நேர்களின் வாக்குகளின் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் 56 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 56 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே.
1: அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் 56 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றது.
2: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்கள் 101.3.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

சபை நிகழ்ச்சியிலே 56 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல், அதைவிட 6 வாக்குகள் அதிகமாக பெற்று 62 வாக்குகளோடு இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல், பூந்தலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சைலஜா பாடுகின்ற பாடல்.

0: மனம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: நேரம் 2:40 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இன்று 21 நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். 21 நேயர்களின் வாக்குகளின் அடிப்படையில் 2வது பாடல் 62 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதைவிட ஒரு வாக்கு வித்தியாசத்திலே 1வது இடத்தை பெற்ற பாடல். பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் இருந்தொலிக்கிறது இன்றைய டாப் 5 நிகழ்ச்சியின் 1வது பாடல்.

0: 63 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் அந்த பாடல்.
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
0: இன்றைய டப் ஃபைவ் நிகழ்ச்சியிலே 27 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெற்ற பாடல்.
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு CMR 101.3.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். அந்த பாடல் 27 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்ற பாடல். ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் 4 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. ஓ மானே மானே.

0: அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய டாப் ஃபைவ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த 21 நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: தமிழ் FM 101.3.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழகம்.
1: நேரம் 2:45 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் கோட்டை வாசலில் இருந்து பாடுகின்றார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் டாட் காம்.
4: CMR
5: அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடுகின்ற பாடல் 3 மணிக்கு இந்திய நாதம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
7: நேரம் 3:00. சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் FM இல் நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது இதயநாதம். தொடர் விமாகத்தில் 16 செலுத்ததாக இருக்கிறது. மகிழ் மட்டம் நிதி காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள். 40% வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுமே 24 செலுத்ததாக இருக்கும். இன்று சூரியோடு இணைந்திருக்கும் இடையிடையே மகிழ் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 13 செலுத்ததாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 24 செலுத்ததாக இருக்கும். பகல் பொழுது 2 நாட்களுமே சூரியோடு நிறைந்த நாட்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது 15 செலுத்ததாக குறைபடியும். அந்த வழியில் சில இடங்களிலே லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள். 30% ஞாயிற்றுக்கிழமை அப்படியாக இருந்தால் திங்கட்கிழமை முகில்கிட்டதோடு மழைக்குரிய வாய்ப்புகள். 18 செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியொலியோடு 24 செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதயநாதம் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்களின்

அப்பா ஆரம்பம் முதல் படாத பாடுபட்டு வளர்த்தவர் அப்பா. தந்தை தனக்கென வாழாது எமக்காக வாழ்வுபெற தைரியத்தையும் தந்தவர் தந்தை. பிதா பிறர் போற்றும்படி எம்மை உலகுக்கு தந்தவர் பிதா. தகப்பன் தகவை தனி மரியாதை தன்னகத்தை கொண்ட பண்பானவர் தகப்பன்.

தோள்மேலே சுமந்து வளர்த்த தந்தை, மார்மேலே மழலையாய் நாம் மிதித்தாலும் மனமகிழ்ந்த அப்பா, கண்டிப்போடு கட்டுப்பாட்டோடு கட்டிக்காத்த பிதா, தந்தையரின் இதய துடிப்பாய் இன்றைய இதய நாதம்.

0: அப்பா அம்மா, ஹாப்பி அனிவர்சரி அண்ட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.
1: தேங்க்ஸ். உங்களை பிள்ளைகளா பெற்றதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஹாப்பி டே தானே.
2: மேடம், பிள்ளைகள் மாதிரி இல்லாம கவனமா படிக்கிறீர்கள், பொறுப்பாக எல்லாம் செய்கிறீர்கள்.
1: அதை விட நீங்கள் ஒரே பிஸி, அப்படி இருந்தும் எங்களோட சேர்ந்து இருக்கிறீர்கள், கேட்ட இடம் எல்லாம் கூட்டிக் கொண்டு போறீர்கள். உண்மையிலேயே உங்களை பிள்ளையா பெற்றதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்க வேணும்.
2: நீங்கள் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வச்சிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு உங்கள குடும்பங்களுக்கு இடைஞ்சலா நாங்கள்.
3: அம்மா, அப்படி சொல்லாதீங்க. ஆனாலும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் சுந்தரமா வாட நாங்க ஒரு வழி செய்திருக்கோம்.
1: என்ன வழி? முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட போறீங்களோ?
3: அப்பா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்தாங்க, உங்களுக்கும் நாங்கள் 2 பெட்ரூம் கொண்டு வந்து தந்திருக்கோம் உங்களோட பேர்ல.
1: அப்ப மாதா மாதம் யார் காசு கட்டுறது?
3: அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கட்டுவோம். நீங்கள் சந்தோஷமா இருந்தா சரி, நீங்க விரும்புற நேரம் நாங்கள் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவோம். ஓகே, சந்தோஷம் தானே?
1: நல்ல சந்தோஷம் அப்பா.

என்ன தவம் செய்தோம் தந்தையே, உம்மடியில் நாம் தவள, என்ன வரம் பேட்டோம் நாம் உமையன்றி இங்கே. அறிவுக்கு கல்வியோடு அன்பு ஒழுக்கம் சேர்த்து நானிலத்தில் நன்மக்களாய் வாழ வழி சமைத்த கடவுள் நீதான்.

0: அப்பா இப்ப என்ன செய்யறது? உங்களை ஸ்பான்சர் செய்த காசு வேற கடன் வாங்கினது.
1: நாங்கள் அங்க சந்தோஷமா இருந்த நாங்கள், நீங்கள் தான் இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இப்ப.
0: அது உண்மைதான், ஆனா அரசாங்கத்தின் காசும் ஒன்றும் கிடைக்காது. என்ன சமாளிக்கிறது ஒன்றும் தெரியல.
1: உதுக்குதான் நான் சொன்னான், எங்கட எங்கட வாட்டில விடண்டு சொல்லி.
2: மெடிக்கல் செலவு, சாப்பாடு, உடுப்பு என்று எவ்வளவு செலவு?
0: நான் முன்ன சொல்லிக்க நீர்க்க வைக்க இல்லை, உதவி வேண்டியது. இப்ப உபத்திரவமாக்குமா?
1: தம்பி மருமகள், நான் சொல்றதை கேளுங்கோ. நான் இங்க வர வேணும் என்று நாண்டு கொண்டு நிக்க இல்ல. ஆபீஸ் வேலை சந்தோஷமா இருந்தாங்கள அங்க என்ன?
2: யாருக்கு தெரியும் இப்படி நீங்கள் எங்களுக்கு பாரமாறுப்பியல் உண்டு. எல்லாம் எங்கட விதி.
1: ஏன் சொல்ல மாட்டியல்? உங்களை நாங்கள் பிள்ளைகள் என்று நினைக்க நாங்கள் உங்களுக்கு உபத்திரமோ சொல்லுவீங்க. தம்பி ஆபீஸ்லவே இப்பவும் வேலை செய்யலாம், காணி இருக்குது, கவலை இல்லை. என் உடம்புல தெம்பு இருக்கு, உழைச்சு கடைசி வரை உங்கள்ட்ட கையேந்தாமல் வாழ வேணுமென்ற வைராக்கியம் இப்ப வந்துட்டது. ஊருக்கு திரும்பி போக உங்களை எதிர்பார்ப்பேன்னு நினைக்காதீங்கோ. டேய், நீ மகன், நான் அப்பா, எனக்கு எவ்வளவு துணிவு வைராக்கியம் இருக்கு. தனியா நின்று ஜெயிக்கிறன், வண்டு காட்டுறன் பேர்.
3: யார்?

வழிந்த வேர்வைத் துளிகளில் உங்கள் முகம் கண்டேன். நிறைந்த உங்கள் வாழ்வுக்காய் தூக்கம் தொலைத்தேன். வசதியாய் வாழ வைக்க என் இளமையை அடக்கு வைத்தேன். இத்தனை நான் இழந்தும் என்ன பயன்? என்னை இழக்க நீங்கள் துணிந்த பொழுது

தோல் மேலே சுமந்து வளர்த்த தந்தை, மார் மேலே மணலியாய் நாம் மிதித்தாலும் மனமகிழ்ந்த அப்பா, கண்டிப்போடு கட்டுப்பாட்டோடு கட்டி காத்த பிதா, தந்தையரின் இதய துடிப்பாய் இன்றைய இதய நாதம்.

0: என்னப்பா, நாங்கள் இங்க வந்து பேர பிள்ளையரோட சந்தோஷமா இருப்போம் என்றால், ஆனால் இங்க
1: நீங்கள் வேற, நான் புள்ளையா இங்கிலீஷிலே ஏதாவது சொன்னா அதையே சொல்லி பகுடி விடுறாங்க.
0: எங்களுக்கு விளங்காமல் இங்கிலீஷில் ஏதேதோ கதைச்சு சிரிக்கிறாங்க. என்ன செய்யறது, எல்லாம் எங்கட விதி.
1: அண்டைக்கு பேர பிள்ளைகளிட்ட புத்தகம் கொப்பியல் உடுப்புகள் கண்ட பாட்டுக்கு வீட்டுக்குள்ள பரவி கிடக்கு, கிளீன் பண்ணுங்கண்டா. அவங்க சொல்றாங்க இது எங்கட வீடு, இப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வெளியில போங்க.
0: இந்த சொல்லெல்லாம் எங்களுக்கு தேவைதானே.
1: அண்டைக்கு நான் எங்கட மகனிட்ட சொல்ல அவன் சொல்றான் அவங்கள் அப்படித்தான், நீங்கள் தான் சமாளிச்சு போகணும்.
0: நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கற மரியாதையே எங்கட பிள்ளைகள பிள்ளைகள் எங்களுக்கு தருகுதுகள் இல்லை.
1: நாங்க பேசாம ஊருக்கு போவோம், இல்லாட்டி பேர் எங்கேயாவது போயிருப்போம்.
0: எங்கட மகனும் மருமகளும் வேலை வேலையென்று திரிகிறோம். பெரிய வீடா வேண்டவனு ஆசைப்பட்டு வேண்டி இப்ப வீட்டுல இல்லாமல் வேலையென்று திரிகிறோம். என்ன வாழ்க்கையோ.
1: வாங்கோ, நாங்கள் வேற எங்கேயாவது போவோம்.
0: இந்த நாட்டுல குளிர்லையும் வெயிலையும் காயத்தானே நாங்கள் வந்துறாங்க. எல்லாம் எங்கட தலைவிதி. வேறும் போவோம். குளிர் என்ன குளிர், மனம் சூடாத்தானே இருக்குது. சரி வேற.

சொர்க்கத்தின் வாயில் இது வென்றேன், சொந்தங்களை துறந்தேன், வெட்கங்கெட்ட வாழ்வு என்று தெரிந்திருப்பேன், என் பூமி தாயின் மடியில் சரிந்திருப்பேன். பூட்டிய வீட்டுக்குள் சொகுசான வாழ்வா? போதும் நான் பெற்ற செல்வங்களே, என்னை என் மண்ணில் வாழ விடுங்கள்.

0: எமது தமிழ் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தலைசிறந்த மாணவர்களை பாராட்டும் பாராட்டு விழா. அடுத்து நாம் அளிப்பது இந்த மாநிலத்திலேயே முதன் மாணவனாக தெரிவு செய்யப்பட்ட ராஜ் தம்பிராஜா அவர்களை. அத்தோடு இந்த மாநகரத்தின் தொண்டு நிறுவனத்தின் தலைவராகவும் இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதனையும் இந்த வேளையில் மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். பிளீஸ் வெல்கம் மிஸ்டர் ராஜ் தம்பிராஜா.
1: வணக்கம். நான் இந்த விருதை வாங்குறதுக்கு முன்னால ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மேடையில் அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் இந்த நிலைக்கு வாரத்துக்கு என் பெற்றோர் தான் காரணம். அம்மா அன்போடு அரவணைச்சி வளர்த்தா, அப்பா தந்த ஊக்கம் உற்சாகம்தான் எல்லாத்துக்கும் காரணம். என்படியாக எனக்கு கிடைக்கிற இந்த விருதை நான் என் அப்பா அம்மாண்ட கையால் வாங்கணும்னு விரும்புகிறேன். உங்கள அனுமதியோட.
0: மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தம்பிராஜா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ்.
2: எல்லாருக்கும் வணக்கம். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொல்லெனும் சொல். உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். இன்னேற்ற மகன்தான் நான் என்று சொல்றதை விட்டுட்டு இவருடைய அப்பான்னு சொல்றது எனக்கு பெருமை, சந்தோஷம். தேங்க்யூ.

கற்றவர் சபையிலே என வைத்து சுற்றம் வாழ்த்த வைத்தவரே, மற்றதெல்லாம் மறுபிறவியில் எல்லாவிடனும் பெற்ற தந்தையாய் நீர் வர வேண்டும். பாரில் என் பேரோடு தெய்வமே நின் பேரும் சேர்ந்து நான் எழுதி மகிழ்ந்து நான் வாழ என்றும் நீர் எனதாக வேண்டும் பிதாவே.

தோளில் சுமந்தமை கட்டி காத்து உடல் வலிக்க உழைத்தமை வளர்த்த சின்ன சின்ன சிக்கலினால் ஆனந்தமுடனும் துன்பமுடனும் வாழும் தந்தியரின் கானங்களை இன்று இதயநாதத்தில் கேட்டீர்கள். இன்றைய இதயநாதமாய் கமல் பாரத், பிரணவன் தில்லைநாதன், கவிதா உதயன், நிரோஷினி ஸ்ரீ ஸ்கந்தராஜா இவர்களுடன் சந்திரா சிவதாசன், ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இதே நாதம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வன் 101.3.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
12: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள். 647-291-0300 647-291-0300 மிசிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
3: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
4: நேரம் 4:37. சிஎம்ஆர் தமிழகத்தில் உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் யோகா.
4: யோகா சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
5: வைரமுத்துல வரியில இசைஞான இசையில ஓமானே மானே படத்துல ரோஜா ஒன்று உள்ளங்கையில் பூத்தது. அதுக்கு
4: சரி விடுபட்ட பாடல கேட்கிறீர்கள். சரி, இது உங்களுக்காக ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுமணி ஜானகி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
3: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
4: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
5: நேரம் 4:43. 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நித்யா
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
6: எனக்கு ராணி தேனி படத்துல இருந்து என்ன சொல்லி நான் எழுத அந்த பாட்டு.
5: சரி, பி சுசிலா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பிக்கிம்.
6: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3-2-94-94.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா ஜூன் 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. ஜூலை 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடையார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856.
5: உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெற மாட்டது நேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் ட்ரம்ஸ்லேருந்து சிவா ஹரிக்கிறேன்.
5: சிவா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: நான் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத பாட்டு இந்த மலரே மௌனமா. இந்த பாட்டு நண்பர்கள் சுகியும் பாலாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து.
5: சரி, இது உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. கருணா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாலாண்டு 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: உங்களுக்கு ஆனர்ஜினை நிறைவு செய்ய நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் சார், நான் சிவன் கிடைக்கும்.
2: சொல்லுங்கள் சிவன், என்ன பாடல்?
3: எனக்கு வந்து பாய்மர கப்பல் படத்தில இருந்து ஈரத்தாமரை பூவியர்.
2: இதோ பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. நன்றி.
2: எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் எஸ் ஜே ராம்பிரசன். இப்பொழுது உங்களோட விருது விடப்பெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் மறந்திருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். திருகுணமலை கடற்படை முகாமில் உள்ள நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு திருகுணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பிய டம்ளர் ரிச் பாடசாலை மற்றும் சுகாதார மையத்திற்காக மத்திய அரசு மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் 200 மில்லியன் டாலர்களை அறிவித்துள்ளன. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது என்றும் அணு ஆயுதம் இல்லாத அந்த உலகமே பாதுகாப்பானது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியை பார்வையிட நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உட்பட்ட குழுவினருக்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நிதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு துறவில் பார்வையிடுவதற்கு திட்டமிடப்பட்டதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் பிரதிநிதிகளும் இன்று சித்துப்பாத்தி மனித புதை அமைந்துள்ள பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணியானது குற்றவியல் வழக்கு விசாரணையின் ஒரு கட்டமாக முன்னெடுக்கப்படுவதனால் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்படுவோர் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்படுவோரை தவிர ஏனையவர்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படாது. நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை விண்ணப்பத்தை ஆராய்ந்த யாழ் நீதவான் குறித்த குழுவினருக்கு இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றார். திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள கேன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு திருகோணமலை நீதவான் MSM சம்ஸ்தீன் உத்தரவிட்டிருக்கின்றார். நிலத்தடி சிறைச்சாலையில் கடத்தப்பட்ட பலர் சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. நீதவான் SMN சம்ஸ்தீன் நிலத்தடி சிறைச்சாலைக்கு சென்று கள ஆய்வை மேற்கொண்டிருந்தார். 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் ஆக்கச் செய்ததோடு மேலும் பலரை சித்திரவதை செய்வதற்கு இந்த கன்சைட் சிறை பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே நேரம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை 3 நாட்களுக்குள் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறும் அவர் பணித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்கத் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு கடந்த புதன்கிழமை பயணிக்க இருந்த பயணிகள் 2 இந்திய பிரஜைகளின் உடைமைகளில் இருந்து தலா 100 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்கு உட்படுத்திய பொழுது சந்தேகத்துக்கிடமான 26 பயணிகளை சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினமும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணியின் 28 நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன. சான்று பொருட்களாக சிறு பாசிமணி துண்டு, கைவளையல், ஆணிகள், பிளாஸ்டிக் என்பவை மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளையில் பாரிய உலக துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்குள் எண்புக்கூடுகள் காணப்படுவதனால் அதனை பக்குவமாக சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முதல் முதலாக வேலை பெற்று PF கணக்கில் இணைந்த 15 லட்சம் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையின் முதல் தவணையை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கவிருக்கின்றார். இந்தியாவில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி தனியார் ஊழியர்களுக்கு மொத்தம் 15,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகின்றது. அதற்கான தகுதி முதல் முறையாக வேலை பெற்று PF கணக்கில் இணைந்திருக்க வேண்டுமென்றும் மாதம் 1,00,000 ரூபாய்க்குள் வருமானம் இருக்க வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் பணியில் இருந்திருக்க வேண்டும். இந்நிலையில் 15,00,000 ஊழியர்களுக்கான தவணையாக 2,400 கோடி ரூபாவை பிரதமர் நரேந்திரமோடி இன்று விடுவித்தார். சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 118வது இடத்தை இந்திய தொழில்நுட்பக் கழகம் IIT டெல்லி பிடித்திருக்கின்றது. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2027 கடந்த ஆண்டு இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்த மும்பை IIT 5 இடங்கள் பின்னோக்கி 134வது இடத்தை பெற்றுள்ளது. 10 இடங்கள் முன்னேறி சென்னை IIT 170வது இடத்தில் உள்ளது. உலக அளவில் அமெரிக்காவின் MIT 15வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் இன்று முன்மொழிந்திருக்கின்றார். கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படக்கூடாது, மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம், காவிரி படுகை மாநிலங்களின் ஒப்புதலின்றி எந்த திட்டத்தையும் கர்நாடகா மேற்கொள்ளக்கூடாது, கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடு இருக்கும் ஆனால் மக்களுக்காக கட்சிகள் ஒன்றிணையும் என்று அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வீட்டு வசதி மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் உட்கட்டமைப்பை நவீனமயப்படுத்தவும் $200 பில்லியன் கூட்டு முதலீடுகளை மத்திய அரசு மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் அறிவித்துள்ளன. கடந்த ஆண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற டம்ளர் ரிச் பகுதியில் புதிய உயர்நிலை பாடசாலையை கட்டுவதும் இதில் அடங்கும். வான்குவரில் உள்ள கட்டுமான பகுதியில் வைத்து நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற பிரதமர் மாக்கானி, பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் கூடுதல் வீடுகளை கட்டுவதற்கும் உட்கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதற்கும் இது ஒரு முக்கியமான புதிய ஒப்பந்தம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வெற்றிடமாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை மலிவு விலை வீடுகளாக மாற்றுதல், மேலும் பாடசாலைகள் மருத்துவமனைகள் முதல் பொது போக்குவரத்து வரையிலான சமூக உட்கட்டமைப்புகளில் முதலீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் 3 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்ட ரெட் கிரீஸ் சுரங்கத்தில் பிளாக் கேவிங் எனப்படும் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வதற்கான திருத்தப்பட்ட சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுச் சான்றிதழை பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. மேற்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அமைந்திருக்கின்ற இந்த செம்பு மற்றும் தங்கச் சுரங்கம் தற்பொழுது திறந்தவெளி சுரங்கமாக இயங்கி வருகின்றது. ஆனால் திருத்தப்பட்ட சுற்றுச்சூழல் மதிப்பீடு நிலத்தடி சுரங்க முறையிலான பிளாக் கேவிங் முறையை பயன்படுத்த அனுமதிக்கும். 2 முறை ஏற்பட்ட சரிவுகளினால் தொழிலாளர்கள் 500 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் சிக்கிக் கொண்டார்கள். இருப்பினும் 2 நாட்களுக்கும் மேலாக நீடித்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பிளாக் கேவிங் சுரங்க முறைக்கு மாறுவதற்கான சிறப்பு ஆய்வு துளையிடும் பணிகளை மேற்கொண்டிருந்த பொழுதே இந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டதாகவும் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அலுவலகத்தின் அறிக்கையை ஆய்வு செய்து டால்டன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்த பின்னர் திருத்தப்பட்ட சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு சான்றிதழுக்கு ஒப்புதல் வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. நீர் மற்றும் காற்றின் தரம் மற்றும் நிலத்தின் உறுதித்தன்மை ஆகியவற்றை கண்காணிப்பது உட்பட 27 கட்டாய நிபந்தனைகளோடு இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஜேடி வான்ஸ், தற்போதைய உலக சூழலில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஒரே சக்தி வாய்ந்த நட்பு சக்தி என்பதனை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். அத்துடன் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய துணை ஜனாதிபதி வான்ஸ், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அமைச்சரவை உறுப்பினர்கள் டொனால்டு டிரம்ப் மீதும் இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதை வன்மையாக கண்டித்தார். இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் 1/3 பாதுகாப்பு ஆயுதங்கள் அமெரிக்க மக்களின் வரைபணத்திலும் அமெரிக்கர்களின் கரங்களினாலும் உருவாக்கப்பட்டவை என்பதனை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். அமெரிக்கா ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு சுமார் $4 பில்லியன் ராணுவ உதவியை வழங்கி வரும் நிலையில் தங்களின் உண்மையான பிரச்சினையை உணராமல் அமெரிக்க ஜனாதிபதியை இஸ்ரேல் அமைச்சர்கள் விமர்சிப்பது யதார்த்தமற்றது என்றும் அவர் சாடியிருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகமோ அல்லது அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது என்றும் அணு ஆயுதம் இல்லாத அந்த உலகமே பாதுகாப்பானது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனது ட்ருத் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அமெரிக்காவில் தற்பொழுது எண்ணெய் விநியோகம் சீராக இருப்பதாகவும் பங்குச்சந்தைகள் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார். அதே நேரம் நாட்டின் வேலைவாய்ப்புகள் சாதனை அளவை எட்டியுள்ளதோடு விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டு அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் கூறினார். அமெரிக்கா முன்னர் இருந்ததைவிட வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உலக அளவில் பெரும் மரியாதைக்குரிய நாடாகவும் மாறியிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பதவியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பிய டம்ப்ளர் ரிச் பாடசாலை மற்றும் சுகாதார மையத்திற்காக மத்திய அரசு மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் $200 மில்லியன் அறிவித்துள்ளன. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கவே கூடாது என்றும் அணு ஆயுதம் இல்லாத அந்த உலகமே பாதுகாப்பானது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: என்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. சிஎம்ஆர் காற்றலையில் நேர்கள் தொடர்ந்து வரும் விளம்பரங்களை அடுத்து இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரம் அதிகாலை 5:15.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜ் தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462. நேரம் அதிகாலை 5:18 சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 28-37 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். இன்றைய நாள் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். நாளைய தினமும் அதுபோன்றே இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளையும் நாளை மறுதினமும் அதிகுடி வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: இறையோசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்தவ கீதம் ஒலித்தது, தொடர்வது இஸ்லாமிய கீதம்.
1: ஃபாத்திமுத்து

ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீங்குல கண்ணு.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ்.

0: நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது அதிகாலை ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளில் தொடர்வது விடியல்.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

சங்கீதத்தில் ரிதம் இருந்தால் இனிமை, வார்த்தைகளில் இதம் இருந்தால் இனிமை. நினைக்கின்ற காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தைகளிலே இந்த இதம் கரைப்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பும் தண்டிப்பும் கோபமும் என்று அனைத்தும் ஓரளவில் இருந்தால்தானே நமது மரியாதையை நாம் காப்பாற்றிக் கொண்டவர்களாகின்றோம். சொந்த பிள்ளையே என்றாலும் அவன் ஒரு அளவுக்கு மட்டுமே பெற்றோரின் உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுவான். உருட்டல் மிரட்டலின் சதவிகிதம் ஏறி போனால் அதற்கு பிறகு அதற்கு மதிப்பு என்பதே இல்லாமல் போய்விடும். பிள்ளைகள் என்றாலும் அவர்கள் வழிகின்ற அளவுக்கு தான் வழிவார்கள். தந்தை மகனை கடைக்கு அனுப்பி வீட்டு பொருட்களை வாங்கி வரும்படி கூறுகின்றார். மகன் மறுப்பு தெரிவிக்கலாம். உடனே கோபப்பட்டு, நான் சொன்னால் நீ செய்ய வேண்டும் என்று தந்தை கத்தினால் முடிந்தது காரியம். நீ சொல்லி நான் என்ன செய்ய என்ற ரீதியில் மகன் அப்பாவுடன் மெல்லுக்கு நிற்பான். மாறாக தந்தை, இது உன்னால் மட்டுமே முடிகின்ற காரியம் என்று மகனை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல இதமாக பாராட்டினால் காரியம் வெற்றியை சந்திக்கும் என்று சொல்ல தேவையில்லை. இதே போன்று சின்ன சின்ன காரியங்களுக்கு என்று மட்டுமில்லை, பெரிய பெரிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றாலும் கோபம் மூக்கை நீட்டி பார்க்காமல் பார்த்து கொண்டு வார்த்தைகளிலே இனிமையை சேர்க்க வேண்டும். இதம்தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு பதம். வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுவது என்பது வார்த்தைகளில் இருக்க வேண்டும். ஆனால் அதுவே பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றது போல் காக்காய் பிடித்தலாக மாறிவிடக் கூடாது. இதைத்தான் பழமொழியில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றியது போல் என்று சொல்வார்கள். நல்லது நிகழே, மீண்டும் மற்றும் ஒரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவரின் நட்பினை தான் எடுக்கும் எழுபிறப்பிலும் நினைத்து வாழ்

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

ஷோன் ரோல்டனின் இசையில் உருவான பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். 6 மணிக்கு புத்தம் புது காலை ஒலிக்கும்.

இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நூறு நேரம் காலை 6 மணி.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மறந்திருக்கும் இந்த காலை பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். பழையபோல் இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க முதலில் இந்த மனத்தியாளத்திற்கான தலைப்புச் செய்திகள்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்கத் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அகமதாபாத் மற்றும் கொழும்புக்கு இடையே புதிய நேரடி விமான சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குட்பட்ட பரந்த நிலப்பரப்பில் வாழும் மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை இலகுவாக கேட்டறிந்து தீர்வு காணும் நோக்கில் பிரதேச சபையின் உபதவிசாளர் சுந்தரம் பரந்தாமன் தலைமையில் வாராந்த குறைகள் சந்திப்புகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துகுட பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட 9 பாலியல் தொழில் விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரியானது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய குடிமக்கள் பணிகள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நிலுவையில் வைத்துள்ள 1,800 கோடி ரூபாயை விடுவிக்கும்படி ஒப்பந்தக்காரர்கள் கோரி வரும் நிலையில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை மறு ஆய்வு செய்யுமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. Z5 OTT தளத்தில் கால்பந்தாட்ட போட்டிகள் மூலம் கிடைக்கும் 15% சந்தா வருவாயை இந்தியாவில் கால்பந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அல்பர்டா பிரிவினைவாத குழுவின் பொது வாக்கெடுப்பு மனுவை ரத்து செய்த தீர்ப்பை ஒதுக்கி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்த தனது முடிவை அல்பர்டா மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆலிஸ் அலி ஒத்திவைத்திருக்கின்றார். ஆனால் கடந்த மாத தீர்ப்பின் சில பகுதிகள் குறித்து தனக்கு சில கவலைகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கியூபெக் மாகாணத்தின் வீட்டுவசதி நெருக்கடியானது குடும்ப வன்முறைக்கு ஒரு காரணமாக இருப்பதோடு மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைநிற்றல் வீதங்களையும் அதிகரிப்பதாக சிந்தனை குழு ஒன்று கூறியிருக்கின்றது. மனநல பாதிப்பு மட்டுமே உள்ள கனேடியர்களையும் மருத்துவதவியுடன் கூடிய இறப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்த நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அறிக்கையை சிறப்பு நாடாளுமன்ற குழு சமர்ப்பித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் நிகழ்வை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சதி திட்டத்தை வழிநடத்தியதாக மெக்சிகோ நாட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்த நிகழ்வுக்காக சுவிட்சர்லாந்துக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் ஒத்திவைத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் மிகவும் தெளிவற்றதாக இருப்பதாக இஸ்ரேலிய தூதர் ரூவன் ஆசார் விமர்சித்திருக்கின்றார். மேலும் இந்த கட்டத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நலன்கள் வெவ்வேறாக உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: ஆறு மணி 4 நிமிடம் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266
7: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:16 தற்போதைய சாலை நிலவரம் பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. Northbound of the 427 in the express past Burnham Thorpe, two left lanes taken out because of a crash. Otherwise, lots of road work taking place on the southbound side of the 427. For one, the express ramp to the westbound QEW has the right lane blocked for construction. And then westbound QEW at the 427, two right lanes taken out there already. This is one of the heaviest of backups this morning. Lots of others, including on the eastbound 401 in areas, so drive carefully wherever you may be. This summer, run steel battery-powered lawnmowers. Uncompromised power and features and double your runtime with free battery deals at all authorized steel dealers. Visit steel.ca for locations. With the latest traffic, I'm Jomar Kilatin.
0: டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 15°C. சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 32 to 42 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 24°C, குறைந்த வெப்பநிலை 13°C.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: உலக அளவில் எண்ணெய் விலை குறைந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் துறைமுகத்திற்கு எதிரான கடல் வழி முற்றுகையை திரும்ப பெற்றுவிட்டதாக அமெரிக்கா நேற்று தினம் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த மாற்றத்தை உலகம் கண்டுகொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களும் கடைபிடிக்கப்படுவதையும் முழுமையாக செயற்படுத்துவதையும் உறுதி செய்ய அமெரிக்க கடற்படை கப்பல்கள் எல்லையில் நிலைநிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வேன்ஸ் அவர்கள் செய்தியாளர்களோடு இடம்பெற்ற சந்திப்பில் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க முற்றுகை திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது எண்ணெய் விநியோக கப்பல்கள் பயணத்தை தொடங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினத்தில் மட்டும் 12.5 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் கப்பல்கள் மூலமாக இந்த நீரிணையை கடந்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பாரசீக வளைகுடா நீரிணை வழியாக செல்ல விரும்பும் கப்பல்களுக்கு விரைவான அனுமதி வழங்குவதற்கு அந்த நாட்டின் நீரிணை நிர்வாகம் வழிவகை செய்யும் என்று தெரிவித்திருக்கின்றது. போரின் போது இந்த பாதையில் பாதிக்கப்பட்ட பல தகவல்கள் வெளிவந்திருந்தன. குறிப்பாக கண்ணிவழி போன்ற ஆபத்தான விடயங்கள் அந்த பகுதியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த போக்குவரத்துக்கு தடைகள் இருந்ததாக கூறப்பட்டது. அந்த தடைகள் அத்தனையும் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இந்த கண்ணிவழிகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் காலை 6:30. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்கத் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அகமதாபாத் மற்றும் கொழும்புக்கு இடையே புதிய நேரடி விமான சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குட்பட்ட பரந்த நிலப்பரப்பில் வாழும் மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை இலகுவாக கேட்டறிந்து தீர்வு காணும் நோக்கில் பிரதேச சபையின் உபதவிசாளர் சுந்தரம் பரந்தாமன் தலைமையில் வாராந்த குறைகள் சந்திப்புகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துக்குட பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட 9 பாலியல் தொழில் விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரியானது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய குடிமக்கள் பணிகள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நிலுவையில் வைத்துள்ள 1,800 கோடி ரூபாயை விடுவிக்கும்படி ஒப்பந்தக்காரர்கள் கோரி வரும் நிலையில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை மறு ஆய்வு செய்யுமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. Z5 OTT தளத்தில் கால்பந்தாட்ட போட்டிகள் மூலம் கிடைக்கும் 15% சந்தா வருவாயை இந்தியாவில் கால்பந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அல்பர்டா பிரிவினைவாத குழுவின் பொது வாக்கெடுப்பு மனுவை ரத்து செய்த தீர்ப்பை ஒதுக்கி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்த தனது முடிவை அல்பர்டா மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆலிஸ் அலி ஒத்திவைத்திருக்கின்றார். ஆனால் கடந்த மாத தீர்ப்பின் சில பகுதிகள் குறித்து தனக்கு சில கவலைகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கிபெக் மாகாணத்தின் வீட்டுவசதி நெருக்கடியானது குடும்ப வன்முறைக்கு ஒரு காரணமாக இருப்பதோடு மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைநிற்றல் வீதங்களையும் அதிகரிப்பதாக சிந்தனை குழு ஒன்று கூறியிருக்கின்றது. மனநல பாதிப்பு மட்டுமே உள்ள கனேடியர்களையும் மருத்துவதவியுடன் கூடிய இறப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்த நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அறிக்கையை சிறப்பு நாடாளுமன்ற குழு சமர்ப்பித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் நிகழ்வை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் சதி திட்டத்தை வழிநடத்தியதாக மெக்சிகோ நாட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்த நிகழ்வுக்காக சுவிட்சர்லாந்துக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் ஒத்திவைத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் மிகவும் தெளிவற்றதாக இருப்பதாக இஸ்ரேலிய தூதர் ரூவன் ஆசார் விமர்சித்திருக்கின்றார். மேலும் இந்த கட்டத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நலன்கள் வெவ்வேறாக உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
3: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபிக்க

0: மலையாள பகவதி, மலையாள பகவதி.
1: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா. சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் விமர்சித்து வருகின்ற நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் அவர்கள் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்ற ஜே டி வான்ஸ் அவர்கள் தற்போதைய உலக சூழலில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஒரே சக்தி வாய்ந்த நட்பு சக்தி என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கின்ற துணை ஜனாதிபதி வான்ஸ் அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அமைச்சரவை உறுப்பினர்கள் டொனால்டு ட்ரம்ப் மீதும் இந்த அமைதி ஒப்பந்தம் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் மூன்றில் இரண்டு பங்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்திலும் அமெரிக்கர்களின் கரங்களாலும் உருவாக்கப்பட்டவை என்பதை அவர் நினைவுபடுத்தியிருக்கின்றார். அமெரிக்கா ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு சுமார் $4 பில்லியன் ராணுவ உதவியை வழங்கி வருகின்ற நிலையில் தங்களின் உண்மையான பிரச்சினையை உணராமல் அமெரிக்க ஜனாதிபதியை இஸ்ரேல் அமைச்சர்கள் விமர்சித்திருப்பது யதார்த்தமற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகமோ அல்லது அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஈரான் உடனான போர் காரணமாகவே சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த ராஜதந்திர மோதல் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3
2: பருத்தித்துறை மக்கள் ஒன்றியத்தின் 24வது வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 முதல் மெக்காவன் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பிலுள்ள மில்கன் பார்க் சைட் ஒன்றில் நடைபெறும். 6-4-7-8-0-2-4-8-2-1 கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் மெக்காவன் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மில்கன் பார்க் சைட் 2 நடைபெறும்.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: சாலை நிலவரம்
1: Still watching this problem northbound on the 427 in the express past Burnham Thorpe. Two left lanes blocked there because of a crash, and it's a very heavy go on that northbound 427. Both in the express and the collector, southbound 427 also starting to slow down in that problem area. On the southbound 427, speaking of that, as you make your way onto the QEW in the express especially, it's very slow because of two right lanes blocked for construction. Westbound QEW on the other side of that merge also slow. Otherwise, heads up for potential construction zone still present on your drive this morning. Air North is flying direct from Toronto to Whitehorse or Yellowknife. Catch the midnight sun or marvel at the Northern Lights. No matter when you go, this bucket list trip is a true northern wonder. Visit flyairnorth.com. With the latest traffic, I'm Joe Mark Gilatin.
2: டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை 15 செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி ஒப்பநிலை 24 செல்சியஸ். குறைந்த ஒப்பநிலை 13 செல்சியஸ்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9055-667-2200.
5: நீர்கள் 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 32 முதல் 42 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 24°C, குறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய தினமும் நாளை மறுதினமும் அதிகுடி வெப்பநிலை 24°C ஆக இருக்கும். நாளையும் நாளை மறுதினமும் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் 30% தென்படுகின்றன.

0: நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழகம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: இலங்கை முழுவதிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேசலக மட்டங்களில் செயற்படக்கூடிய விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த குழுக்கள் பேரளவில் மாத்திரம் இயங்காமல் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான செயல் திட்டங்களை நேரடியாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அரசு தனியார் நிறுவன வளாகங்களை உன்னிப்பாக கண்காணித்து நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளன. மாவட்டங்கள் முழுவதிலும் டெங்கு ஒழிப்பு முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்காக உள்ளூர் அதிகாரிகளோடு இந்த குழுக்கள் நெருக்கமாக இணைந்து செயற்பட உள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் வாராந்தம் 30 முதல் 45 நிமிடங்களை தங்களின் வாழும் சூழலை தூய்மைப்படுத்துவதற்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் ஏற்கனவே மருத்துவமனைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அதனால் தடுப்பு நடவடிக்கைகளே முதன்மையானவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவாகியிருக்கின்ற டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் 5ஆம் நாளான இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உட்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிகளவிலான டெங்கு அவதானம் மிக்க பிரிவாக அரசு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி நடவடிக்கைகளின்போது வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனாக கண்காணிக்கும் நோக்கில் புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரான ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இதில் கையொப்பமிட்டிருக்கின்றார். புதிய விதிமுறைகளின்படி செயற்படும் ஒவ்வொரு இறக்குமதி கொடுப்பனவுக்கும் வங்கிகள் ஒரு சிறப்பு எண்ணை ஒதுக்க வேண்டும். மேலும் டின் எண் உட்பட பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து தகவல்களையும் சுங்கத்திணைக்களத்திற்கு தெரிவிப்பது வங்கிகளுக்கு கட்டாயம். இறக்குமதியாளர்கள் பொருட்களின் இறக்குமதிக்காக முற்பணம் செலுத்துவதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தில் தகுதி பெற்ற இறக்குமதியாளர்களாக தங்களை பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத இறக்குமதியாளர்களுக்கு வணிக வங்கிகள் முற்பணம் செலுத்த அனுமதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பிரதான வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதாகை ஒன்று பாதணிகளினால் மாலை அணிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அர்ச்சுனா அந்த பதாகையை கிழித்து எடுத்துச் சென்றிருக்கின்றார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு பாதணி மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நேற்று இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் அவர் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. டெல்லி ஸ்மார்ட் அமைப்பை மத்திய உளவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இதனை தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிரகலாத், பொது விநியோக திட்டத்தின் பட்டியலில் இருந்து சில மாநில அரசுகள் 2,21,00,000 தகுதியற்ற பயனாளிகளை நீக்கியிருக்கின்றது. பொது விநியோக திட்டத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாகவே இந்த நடவடிக்கை சாத்தியமானது என்றும் மாநிலங்கள் தகுதியான பயனாளிகளை சேர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பல்வேறு மாநில அரசுகளினால் தகுதியுள்ள மக்களுக்கு மேலும் 3 கோடி நியாயவிலை அட்டைகளை வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கின்றது. மேகதாது விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்திற்கு பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு மற்றும் வரவேற்பு தெரிவித்தது. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நீண்ட மற்றும் நெடிய சட்டப்போராட்டத்தை நடத்தியே காவிரியில் தமிழகத்திற்கான உரிமையை பெற்றிருக்கின்றோம். காவிரி விவகாரத்தில் தமது உரிமை நிலைநாட்டப்பட்டது திராவிட அரசினாலேயே என தெரிவித்தார். அதேபோன்று மேகதாது அணை திட்டத்திற்காக 1,000 கோடி ரூபாய் கர்நாடக அரசு ஒதுக்கியதை கண்டித்து இதே அவையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. எனவே ஆளும் அரசின் தனி தீர்மானத்தை தாங்கள் முழுமையாக ஆதரிப்பதாகவும் மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அடுத்த காவிரி ஆணையக கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக பேசி நீர் பங்கீட்டை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அனைத்து கட்சி குழுவினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தனி தீர்மானத்தை பிரதமரிடம் சென்று வழங்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த கோரிக்கைக்கு பதில் அளித்திருக்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கை ஏற்கப்பட்டு தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது புத்தம்புது காலை. வான்கூரில் நேற்று பிசி பிளேஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி ரசிகர்களை ஈர்த்த போட்டியாக அமைந்திருந்தது. நேற்று நடைபெற்ற 2026 ஆண்கள் ஃபீஃபா உலகக்கிண குழுநிலை போட்டியில் கனடா அணி கட்டாரை 6-0 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வீழ்த்தியிருந்தது. இந்த வெற்றியின் மூலமாக கனேடிய அணி தனது முதல் உலகக்கிண வெற்றியை பதிவு செய்திருப்பதோடு நாக் அவுட் சுற்றுக்கான தகுதியையும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்ததாகவே பார்க்கப்படுகிறது. கனடாவினுடைய நட்சத்திர வீரர் ஜொனத்தன் டேவிட் ஹாட்ரிக் கோல்களை அடித்து ஆட்ட நாயகனாக திகழ்ந்திருக்கின்றார். அத்தோடு சைல் லாரின் தனது 2வது கோலை போட்டு இந்த போட்டியில் மிகவும் சிறப்பான வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியிருக்கின்றார். போட்டியின் போது கட்டார் அணி 2 சிவப்பு அட்டைகளை பெற்றதன் காரணமாக 9 வீரர்களோடே அது விளையாட வேண்டிய ஒரு நிலைக்கு சென்றிருந்தது. கிட்டத்தட்ட 52,497 ரசிகர்கள் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த போட்டியை கனேடிய பிரதமர் மாக்கானியும் நேரில் சென்று கண்டு ரசித்தது மிக முக்கிய அம்சமாக இருந்தது. ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபோர்டினோவுடன் இணைந்து இந்த போட்டியை மாக்கானி அவர்கள் பார்வையிட்டது ரசிகர்களை ஈர்த்திருந்த ஒரு விடயமாக இருந்தது. இந்த வெற்றியின் மூலம் கனடா உலகக்கிண்ண வரலாற்றில் இதுவரை கண்டிராத மொத்த கோல்களின் எண்ணிக்கையை 3 மடங்காக உயர்த்தியிருக்கின்றது. போட்டி முழுவதிலும் ஆதிக்கம் செலுத்திய கனேடிய அணி உலகக்கிண்ணத்தில் மேலும் முன்னேறும் ஒரு வலுவான அணியாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றது என்பது இந்த போட்டியினுடைய முடிவின் மூலமாக ரசிகர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியாகவும் அமைந்திருக்கின்றது.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: 7:12 நிமிடம், தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
3: It's a slow go northbound 427, especially in the express past Burnham Thorpe, where 2 left lanes are blocked with a crash. On the southbound side, that's a very heavy stretch of road, also in part because of the road work on the westbound QEW just past the 427, where 2 right lanes are blocked. I'm spotting a new problem westbound on the 403 at the 407. That's where the left lane and shoulder are blocked with a crash. There was a crash also on the eastbound 401 in the express at Mavis, but that's moved off to the left shoulder. Fiji Airways flash sale on now. Fly from Toronto to Fiji via Vancouver from $799 one way. Book now at fijiairways.com. Conditions apply. With the latest traffic, I'm Jomar Kilatin.
4: KM Business Solutions. Business registration, accounting, income tax, HST registration, HST rebate, food handler certificate, smart serve, PTC licenses, city and alcohol approvals, Ivatodu citizen PR work permit உடன் Sri Lankan dual citizenship CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 11 வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
6: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet chigichigal anithirkum, 3 idangalil survey, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, 3 idangalil, Dr. Sabavathi Ravindran.
0: 7:15 நிமிடம்.

0: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புதிய சுற்று நேரடி பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் திட்டமிட்டிருந்த சுவிட்சர்லாந்து பயணம் தற்பொழுது தாமதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முடிவின் காரணமாக சில தாக்குதல் சம்பவங்கள் லெபனான் பகுதியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் வெள்ளை மாளிகை ஜே டி வான்ஸ் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பயணம் மேற்கொள்ள மாட்டார் என்று தெரிவித்திருக்கின்றது. மேலும் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் எளிமையாகவும் கணிக்கக்கூடியதாகவும் இல்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் அண்மையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நோக்கில் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக விதித்திருந்த கடற்படை முற்றுகையையும் நீக்கியிருந்தது. இந்த நிலையில் அந்த உடன்படிக்கையில் லெபனானிலும் சண்டைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்ததாக தற்பொழுது லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் ராணுவம் ஈரான் ஆதரவு பெறும் ஹெஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை தங்களது 4 வீரர்கள் உயிரிழந்ததாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வெள்ளை மாளிகையை அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ஹெஸ்புல்லா ஆதரவு ஊடகங்கள் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதான செய்தியை வெளியிட்டிருந்தன. இந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தொழில்நுட்ப ரீதியிலான ஆலோசனைகளை நடத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகள் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கான இறுதி ஏற்பாடுகள் இன்னமும் முடிவடையவில்லை என்றும் அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இருப்பினும் எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கான தயாரிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து தரப்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 7:23
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போயிருந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்களே
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்
5: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 20-21 தேதி சனியாட்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 முதல் 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள் இலக்கம் 1165 கனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 தி பிரிக் அவுட்லெட்
6: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட் யூனிட் 206 905-949-5656 Can Smile Dental.
0: ஒன்டாரியோவில் புதிய வீடு வாங்க இப்பொழுது சரியான நேரமாக இருக்கின்றது. அரசு வழங்கும் HST ரீபேட் $130,000 வரை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. CIBC மோட்கேஜ் அட்வைசர் அபி செல்வம் உங்களுக்கான ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். அடையுங்கள் CIBC அபி செல்வம் 416-821-0462 மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது கேஷ்பேக்காக $4,500 வரையில் பெறலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் அத்தோடு பிரைவேட் லெண்டர் பி லெண்டரில் இருந்து பேங்க் மோட்கேஜுக்கு நீங்கள் மோட்கேஜை மாற்ற விரும்பினால் கூட உங்களுக்காக உதவ காத்திருக்கின்றார் அபி செல்வம். டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் அழையுங்கள். எக்ஸ்பர்ட் மோட்கேஜ் அட்வைஸ் CIBC அபி செல்வம் 416-821-0462 அபி செல்வம்.

0: CIMR தமிழ் FM 101.3 செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்கத் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அகமதாபாத் மற்றும் கொழும்புக்கு இடையே புதிய நேரடி விமான சேவை இன்று ஆரம்பமாகியுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்குட்பட்ட பரந்த நிலப்பரப்பில் வாழும் மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை இலகுவாக கேட்டறிந்து தீர்வு காணும் நோக்கில் பிரதேச சபையின் உபத்தவிசாளர் சுந்தரம் பரந்தாமன் தலைமையில் வாராந்த குறைகள் சந்திப்புகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துக்குட பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட 9 பாலியல் தொழில் விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரியானது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரச பணியாளர் தேர்வாணைய குடிமக்கள் பணிகள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நிலுவையில் வைத்துள்ள 1,800 கோடி ரூபாவை விடுவிக்கும்படி ஒப்பந்தக்காரர்கள் கோரி வரும் நிலையில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை மறு ஆய்வு செய்யுமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. Z5 OTT தளத்தில் கால்பந்தாட்ட போட்டிகள் மூலம் கிடைக்கும் 15% சந்தா வருவாயை இந்தியாவில் கால்பந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அல்பர்டா பிரிவினைவாத குழுவின் பொது வாக்கெடுப்பு மனுவை ரத்து செய்த தீர்ப்பை ஒதுக்கி வைப்பதா வேண்டாமா என்பது குறித்த தனது முடிவை அல்பர்டா மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆலிஸ் அலி ஒத்திவைத்திருக்கின்றார். ஆனால் கடந்த மாத தீர்ப்பின் சில பகுதிகள் குறித்து தனக்கு சில கவலைகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கியூபெக் மாகாணத்தின் வீட்டுவசதி நெருக்கடியானது குடும்ப வன்முறைக்கு ஒரு காரணமாக இருப்பதோடு மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைநிற்றல் வீதங்களையும் அதிகரிப்பதாக சிந்தனை குழு ஒன்று கூறியிருக்கின்றது. மனநல பாதிப்பு மட்டுமே உள்ள கனடியர்களையும் மருத்துவதவியுடன் கூடிய இறப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்து நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அறிக்கையை சிறப்பு நாடாளுமன்ற குழு சமர்ப்பித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் நிகழ்வை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சதித்திட்டத்தை வழிநடத்தியதாக மெக்சிகோ நாட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்த நிகழ்வுக்காக சுவிட்சர்லாந்துக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் ஒத்திவைத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் மிகவும் தெளிவற்றதாக இருப்பதாக இஸ்ரேலிய தூதர் ரூவன் ஆசார் விமர்சித்திருக்கின்றார். மேலும் இந்த கட்டத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நலன்கள் வெவ்வேறாக உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: CIMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: 7:35.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓയിൽ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സുക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് വീലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca
1: சாலை நிலவரம் The traffic report CMR Tamil FM 101.3
2: Finally, some relief for travelers on the southbound 427, especially approaching the QEW, where we had construction delays earlier this morning. So that right lane on the express ramp to the QEW from the southbound 427, and on the QEW itself, two right lanes past the 427, those have all reopened. We still have a few other problems, though, on the northbound side of the 427 for one of them, past Burnhamthorpe, still two left lanes blocked with the crash. On the westbound 403, approaching the 407, the left lane left shoulder blocked there because of that crash. Frankly, Remaxel is a multi-million dollar marketing system that gets you more. Sell and buy your home guaranteed with Frank. Go to GetLeo.com and start packing with confidence. With the latest traffic, I'm Jomar Kilatin.
3: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். ஒன்டாரியோவில் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை மாகாண அரசு வழங்குகின்றது. இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸை $720,000 இருந்தும் டிட்டாச் வீடொன்றை $799,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடொன்றை $983,000 இருந்தும் சொந்தமாக்கும் லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை தருகின்றார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-888-8044 க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில் அல்லது அடுத்த ஆண்டில் கிடைக்கின்றது. பினிஷ் பேஸ்மென்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. ஃப்ரீ அசைன்மெண்ட் குறைவான விலையில் வீடுகளை வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிப்பதற்கு முன்னர் பயன்படுத்த அழையுங்கள். லக்ஷன் கசாமி 416-888-8044 லக்ஷன் கந்தசாமி.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da. Tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day the Pradesh. Chella thanks.
6: Chella milladat Selvam.
5: Chari.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: தமிழை இங்கு குட்டி
1: ஆண்ட்ரியா ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரோவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரோ 416-299-9393. கெனடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 7:53
3: தற்போதைய சாலை நிலவரம்.
4: Eastbound 401 at Dixon, there is a stalled vehicle in the left lane. On the westbound 401, a couple of problems on off-ramps. First, the off-ramp to Mavis is impacted by a crash in the right lane from the 401 collectors westbound. And then the ramp to Highway 25 from that westbound 401 is impacted by a stall in the left lane. I'm looking at traffic cameras and I'm spotting a slowdown eastbound of the 403 past here, Ontario. That's because of a stalled vehicle partially blocking the right lane. This summer, run Steel battery-powered lawnmowers. Uncompromised power and features, and double your runtime with free battery deals. At all authorized Steel dealers, visit steel.ca for locations. With the latest traffic, I'm Joe Marcolatin.
3: டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 15 பாகை செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகூடி ஓப்பன்லை 24 பாகை செல்சியஸ். குறைந்த ஓப்பன்லை 13 பாகை செல்சியஸ். இன்று ஃபீஃபா உலகக்கிண போட்டிகளில் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இன்று நடைபெற இருக்கின்ற போட்டிகளை கவனித்தால் குரூப் டியில் அமெரிக்காவை எதிர்த்து ஆஸ்திரேலியா ஆட இருக்கின்றது. பிற்பகல் 3 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். அதோடு ஸ்காட்லாந்து எதிர் மொரோக்கோ போட்டி இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. குரூப் சியில் இந்த அணிகள் மோதுகின்றன. அதேபோன்று குரூப் சி மற்றொரு போட்டியாக பிரேசில் மற்றும் ஹெய்டி அணிகள் மோதவிருக்கின்றன. இந்த போட்டி இரவு 8:30 ஆரம்பமாக இருக்கின்றது. குரூப் டி யில் இடம்பெற இருக்கின்ற போட்டி டர்க்கிக்கும் பராகுவே அணிக்கும் இடையில் நடைபெற இருக்கின்றது. இரவு 11 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 ஒலித்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேரம் காலை 7:59.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: அண்மையில் யூத வழிபாட்டு தலங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வெளிநாட்டு அமைப்பால் கூலிக்கு அமர்த்தப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இந்த வாரம் பொதுச்சபையில் குற்றத்தடுப்புக்கான செயலாளர் ரூபி சஹோட்டா தெரிவித்திருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இணைய மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருக்கலாம் என்றும், அதிகாரிகள் முன்னதாகவே இதனை கண்டுபிடித்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ மசோதா குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது சஹோட்டா இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த மசோதா கடந்து செல்ல ஏன் இவ்வளவு காலம் ஆகின்றது என்று பாதிக்கப்பட்டவர்களும் காவல்துறை தலைவர்களும் கேள்வி எழுப்புவதாக அவர் கூறினார். கூலிக்கு ஆட்களை அமர்த்தும் குற்றவாளி வலையமைப்புகளோடு தொடர்புடையதாக கூறப்படும் பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் பற்றிய கண்காட்சி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கனேடிய மனித உரிமைகள் அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 27 திறக்கப்படும் இந்த கண்காட்சி இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட யுத்தத்தின்போது 1948 சுமார் 750,000 பலஸ்தீனிய மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்பட்டதை மையமாக கொண்டிருக்கின்றது. இது தொடர்பிலான கூடுதல் வரலாற்று பின்னணியை வழங்காததன் காரணமாக இந்த கண்காட்சி யூத எதிர்ப்பை தூண்டக்கூடும் என்று யூத குழுக்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றன. கண்காட்சியை நடத்துகின்ற பொழுது கலந்தாலோசனை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாதமைக்காக அருங்காட்சியகத்தை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இடம்பெயர்ந்த பலஸ்தீன கனேடியர்களின் கதைகளை சொல்வது முக்கியம் என்றும், இந்த கண்காட்சி பொறுப்புடன் கையாளப்படுவதாக இருக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயல் அதிகாரி இஷான் கான் தெரிவித்தார். பழங்குடியினர் நிலப்பகுதியில் வெளிநாட்டு குற்றக்கும்பலால் நடத்தப்பட்டு வெளிநாட்டினரால் நிர்வகித்து வந்த சட்டவிரோத சிகரெட் தொழிற்சாலையை ஒன்டாரியோ காவல்துறை கண்டுபிடித்துள்ளது. தொழிற்சாலையில் அண்மையில் நடத்தப்பட்ட சோதனையில் இருவர் கைது செய்யப்பட்டதாகவும், 13 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், மேலும் $10 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள சட்டவிரோத புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஒன்டாரியோ காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சிகரெட் ஆலை பழங்குடியினர் அல்லாத ஒரு குற்றவியல் வலையமைப்போடு தொடர்புடையது என்றும், வெளிநாட்டினர் என அடையாளம் கட்டப்பட்ட 13 பேர் அதில் பணியாற்றி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத புகையிலை உற்பத்தியிலிருந்து கிடைத்த லாபம் வெளிநாட்டு குற்றச்செயல்களுக்கு திருப்பி விடப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல் வெளியிட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாவின் வூஹான் மாகாண அமெரிக்க நிதியுதவியோடு இடம்பெற்ற ஆராய்ச்சியே காரணம் என்று பதவி விலகும் அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துல்சி குற்றம் சாட்டியிருக்கின்றார். COVID-19 தொற்றுநோய் முதன்முதலில் 2019 டிசம்பர் மாதம் சீனாவின் வூஹானில் கண்டறியப்பட்டது. COVID-19 பரவல் மற்றும் அமெரிக்க நிதியுதவி பெறும் உயிரியல் ஆய்வகங்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவின் உளவுத்துறை இயக்குநர் துல்சி முன்வைத்திருக்கிறார். கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாவின் வூஹான் மாகாண அமெரிக்க நிதியுதவியோடு இடம்பெற்ற ஆராய்ச்சியே காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வைரஸ் பரவல் அதை மறைப்பதற்கு முயற்சி ஆகியவற்றுக்கு காரணமாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆலோசகர் ஆண்டனி பாசி மீது துல்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறித்த ஆய்வகங்களில் அபாயகரமான நோய்க்கிருமிகள் கையாளப்பட்டதாகவும், அதற்கான தகவல்கள் மறைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆராய்ச்சிகளை அம்பலப்படுத்த முயன்ற விஞ்ஞானிகள் அச்சுறுத்தப்பட்டதாகவும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஆய்வகங்களை விசாரிப்பதற்கு தனது அலுவலகம் நடவடிக்கை எடுத்ததாகவும் துல்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற சில ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வெள்ளை மாளிகை விழா June 18 நடைபெற்ற நிலையில் சிலரின் விமர்சனங்களை அது பெற்றிருக்கின்றது. விருது பெறுபவர் ஒருவரின் கழுத்தில் மெடல் ஆஃப் ஆனர் விருதை அணிவிக்கின்ற பொழுது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சிரமப்பட்டதை விமர்சகர்கள் விமர்சித்திருக்கின்றனர். 2012 ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் நடத்திய தாக்குதலின் போது ஆற்றிய வீரச் செயல்களுக்காக ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ மேஜர் ஜெனரல் நிக்கோலஸ் டக்காரிக்கு நாட்டின் மிக உயரிய விருதை டொனால்டு டிரம்ப் வழங்கிய போது டக்காரியின் கழுத்தில் பதக்கத்தை அணிவிக்க டொனால்டு டிரம்ப் முன்வந்தார். இருப்பினும் நாடாவின் பின்னால் உள்ள கோக்கியை பொருத்துவதில் அவர் சிரமப்பட்டார். இந்த காட்சி மூத்த அரசியல் அதிகாரிகள், ராணுவ தலைவர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் உட்பட்ட பார்வையாளர்களிடையே சிரிப்பலைகளை ஏற்படுத்தியது. அந்த காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாகி ஜனாதிபதியின் விமர்சகர்கள் மற்றும் ஆய்வாளர்களிடம் விவாதத்தை தூண்டியது. விமர்சகர்கள் இந்த சம்பவத்தை கேலி செய்தனர். பல வர்ணனையாளர்கள் இதை ஒரு முறையான ராணுவ விழாவின் போது இடம்பெற்ற சங்கடமான தருணம் என்று வர்ணித்திருக்கின்றனர். இருப்பினும் ஆதரவாளர்கள் குறிப்பாக நேரடி தொலைக்காட்சி நிகழ்வுகளின் போது விழா பதக்கங்களில் பயன்படுத்தப்படுகின்ற கோக்கைகளை பொருத்துவது கடினமாக இருக்கும் என்று வாதிட்டிருக்கின்றனர். ஜிம்பாப்வேயின் தேசிய சட்டமன்றம் நேரடி ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக நாட்டின் ஜனாதிபதியை நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கும் ஒரு முறையை கொண்டுவரும் சர்ச்சைக்குரிய அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. இந்த முன்மொழிவு கொள்கை தொடர்ச்சியையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் உறுதி செய்யும் என்று ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி ஆளும் கட்சியின் அதிகாரப்பிடியை மேலும் வலுப்படுத்தும் என்று விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். 216 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 42 பேர் எதிராகவும் வாக்களித்ததை தொடர்ந்து அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் செனட் சபையில் அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு தேவையான 1/3 பங்கு பெரும்பான்மையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்டத் துறையின் குழு பி பிரிவில் 10 வீரர்களோடு விளையாடிய பொஸ்னியா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கிடையிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கின்றது. கட்டார் அணிக்கு எதிராக தங்களது முதல் போட்டியை சமநிலையில் முடித்திருந்த சுவிட்சர்லாந்து அணி இந்த போட்டியின் இரண்டாவது பாதியில் ஜொஹான் மான்சாபி காட்டிய அதிரடியினால் சிறப்பான மற்றும் தகுதியான வெற்றியை பெற்றிருக்கின்றது. இங்கிலாந்தின் நேற்று இடம்பெற்ற குழு ஒன்று மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களினால் ஸ்காட்லாந்தை வெற்றி கொண்டுள்ளது. இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 153 ஓட்டங்களை பெற்றது. 154 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு துருப்படுத்தாடிய ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 146 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026. இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோ செல் கால் 416-700-2222 J.CA.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
0: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா June 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, July 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
8: உங்கள் பட்ஜெட் கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது பிரிக் அவுட்லெட். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% பதிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். கேனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கேனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
1: 8:10 ஒன்டாரியோவில் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை மாகாண அரசு வழங்குகின்றது. இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜுடன் கூடிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸை $720,000 இருந்தும், டிட்டாச் வீடொன்றை $799,000 இருந்தும், டபுள் கராஜ் வீடொன்றை $983,000 இருந்தும் சொந்தமாக்கும் லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை தருகின்றார் நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. தொடர்புகளுக்கு 416-888-8044 க்ளோசிங் இந்த ஆண்டு நிறைவில் அல்லது அடுத்த ஆண்டில் கிடைக்கின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட் மற்றும் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்களும் உள்ளன. ஃப்ரீ அசைன்மெண்ட், குறைவான விலையில் வீடுகளை வாங்கும் வாய்ப்பினை விலைகள் அதிகரிப்பதற்கு முன்பு பயன்படுத்த அழையுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044 லக்ஷன் கந்தசாமி.

0: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க விவகாரம் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் உத்தியபூர்வமாக இந்த ஒப்பந்தம் என்பது காய்ச்சாத்திடப்படும் ஜெனீவாவில் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான விடயங்கள் தொடர்பாகவும் கலந்தாலோசனைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாப் ஷெரீப் இப்பொழுது தான் ஜெனீவாவுக்கு செல்லவில்லை, தன்னுடைய பயணத்தை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான காய்ச்சாத்திடலில் தாமதம் ஏற்படும் தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இருந்தபோதிலும் தற்பொழுது இந்த போர் நிறுத்தம், அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டது அமுலில் இருக்கின்ற போதிலும் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இடம்பெறும் என்ற கேள்விகள் இப்பொழுது தலைதூக்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக லெபனான் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. 16 பேர் தற்பொழுது உயிரிழந்தான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த பகுதிகளில் தொடர்ந்து வான் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது மிக முக்கியமாக ஜே டி வான்ஸ் அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் மிக முக்கிய விடயமாக இஸ்ரேல் அமெரிக்காவோடு முரண்டுபட்டு இருப்பதை அவருடைய பேச்சுக்கள் வெளிப்படுத்தியவையாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கின்ற அவர், இவ்வாறான ஒரு விடயத்திற்கு வித்திட்டவர் ஜனாதிபதி என்ற ரீதியிலும், அமெரிக்கர்களுடைய வரிப்பணத்தில்தான் இஸ்ரேலுக்கான உதவிகள் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தையும் அவர் கோடிட்டு காட்டி, தொடர்ந்து இந்த சமாதான முயற்சிக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், இஸ்ரேல் தொடர்ந்து விடாப்பிடியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இருந்தபோதிலும் இஸ்ரேலிய தரப்பு இது தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்காத சூழல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், வளமை போன்றே அமெரிக்கா என்றும் இல்லாத அளவுக்கு முன்னேறியிருப்பதாக டொனால்டு டிரம்ப் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பங்கு சந்தையினுடைய உயர்ச்சி மற்றும் உலக சந்தைகளில் எரிபொருளினுடைய வீழ்ச்சி, இதைத் தவிர அமெரிக்கா வேலைவாய்ப்பில் சிறந்து விளங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து இவ்வளவு மாற்றங்களை டொனால்டு டிரம்ப் மக்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இது இரண்டு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும், இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா முரண்பட்டிருக்கின்ற சூழல் என்பது இந்த பேச்சுவார்த்தைக்கும் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இருக்கின்ற தரப்புக்கும் இடையில் எவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: உண்மையாகவே இந்த விவகாரம் என்பது உலக நாடுகளின் வரவேற்பை பெற்ற அல்லது உலக நாடுகளின் ஆதரவுடன் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக நாங்கள் கருதப்பட வேண்டும். ஏனென்றால் பல நாடுகளின் பொருளாதாரமும் இதன் பங்கு நிலையில் இருந்திருந்தன என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவிக்கின்ற அளவிற்கு, அல்லது தங்களுடைய நாட்டின் தேவைகளை மாற்றுகின்ற அளவிற்கான ஒரு மாதலை இந்த விவகாரம், அதாவது வந்து ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டிருந்த காலத்தில் செய்திருந்தன, அது எரிபொருட்களை பாவிக்கின்ற விவகாரமாக இருக்கட்டும், அல்லது தங்களுடைய உற்பத்தி திறன்களை அல்லது பொருட்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்ற விவகாரங்களில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளாக இருக்கட்டும், இந்த காரணத்தால் இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக உலக வரவேற்பை பெற்ற அல்லது அமெரிக்காவுடன் ஏனைய நாடுகள் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய விவகாரமாக மாறியிருந்தது. அதனை அனைவருமே எதிர்பார்த்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இஸ்ரேல் இவ்வாறான தொடர் முரண்பிடிப்புகளை, அதாவது வந்து இன்று கூட 22 பேரை கொள்கின்ற அளவிற்கான தாக்குதல் அங்கே லெபனானில் இடம்பெற்றது என்னவென்றால், அவர்களால் நம்ப முடியாத அளவிற்கு அமெரிக்கா மாறிவிட்டது என்கின்றதுதான் காரணம். இவ்வளவு நாள் அவர்களுடைய சண்டைக்கான பின்புலமாக இருந்து அவர்களை வழி நடத்திய அமெரிக்கா இன்று இவ்வாறு மாறி இருக்கின்றது, தங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும், தங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாது போய்விடும் என்பதைத்தான் அவர்கள் இவ்வாறான ஒரு முரண்பட்ட அல்லது மிகவும் மனித குலத்திற்கு முரணான தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். இருந்த பொழுது
0: எங்களுடைய நிகழ்ச்சிகளில் பல இடங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், அமெரிக்கா இந்த போரில் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சேற்றுக்குள் அகப்பட்டு விட்டது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த சேற்றில் இருந்து அமெரிக்கா தன்னை சுதாகரி நிலையில் மீண்டும் அதனை அவ்வாறான ஒரு சகதிக்குள் இழுத்துவிடும் முயற்சியாக இஸ்ரேலினுடைய செயற்பாடு பார்க்கப்பட வேண்டுமா? குறிப்பாக இந்த விடயத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடைய ஏவுகணை சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை, அது உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஈரானுடைய ஏவுகணைகள் என்ற விடயத்தில் இஸ்ரேல் ஒரு அச்சம் கொண்ட சூழ்நிலையை வெளிப்படுத்துவதாக இந்த விடயத்தை பார்க்கலாமா?
1: நிச்சயமாக, அதாவது இப்பொழுது நாங்கள் உண்மையாக நேரடியாக பார்ப்போமாக இருந்தால், இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் தான் இந்த ஒப்பந்தம் இப்பொழுது பின்போடுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது என்றால், ஈரான் கூறிவிட்டது லெபனான் மீதான இந்த தாக்குதல்கள் என்பது நிறுத்தப்படாவிட்டால் இதை முன்னேறி செல்வதில் எந்தவித பயனும் இல்லை என்று. மறுபக்கமாக தாங்கள் அயன் டோம், அதாவது இரும்பு ஒரு இரும்பு திரைக்குள் மூடப்பட்ட ஒரு நாடாக, எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலையும் எதிர்கொள்ளக்கூடிய நாடாக அறிவித்திருந்த இஸ்ரேல், ஈரானின் ஏவுகணை தாக்குதல் எவ்வாறு சிதிலமடைந்தது அல்லது எவ்வாறு பாதிப்புகளை பெற்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருந்தோம். அதன் காரணமாக அவர்கள் இவ்வாறானதொரு மேலதிகமான கோரிக்கையை கூட விடுக்கின்றார்கள். இது அவர்களுடைய பயத்தின் தன்மை. இப்பொழுது இங்கே இடம்பெறப் போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த கால ஓட்டங்களில் சில வேளைகளில் இந்த மதங்கள் என்பன, அதாவது இந்த பிலோசபிக்கல், அதாவது பற்று தொடர்பாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அதீத நம்பிக்கையின் விளைவாக சில வேளைகளில் உட்பிரிவுகளில் இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் இல்லாது போய்விடுமாக இருந்தால், இஸ்லாமியம் என்பது அல்லது இஸ்லாம் என்பது அங்கே ஒரு பெரும் பங்கை வகிக்கப் போகின்ற மதமாக மாறிவிடும். சில வேளைகளில் இப்பொழுது ஈரானை எதிர்க்கின்ற நாடுகள் கூட ஈரானின் பலம் காரணமாகவோ அல்லது அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை காரணமாகவோ மாறி அவர்களுடன் இணைந்தால் இஸ்ரேல் என்கின்ற தேசத்தின் இருப்பு என்பது கேள்விக்குறியாக போன்ற பல எதிர்கால கேள்விகளை அவர்கள் இப்பொழுதே விடை காண விளைகின்றார்கள். இது தவறான விடயம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றும் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்குரிய ஒரு தீவிர உறுதியான ஆதரவாளராக சர்வதேச அரங்கில் இருக்கின்றது. அத்தோடு அந்த, அதாவது இஸ்ரேலியர்களுக்கு இருக்கின்ற வசதிகள் அனைத்தும் அல்லது இஸ்ரேலியருக்கு கொடுக்கப்படுகின்ற ஆயுதங்களும் கொடுப்பனகளும் மக்களின் வரிப்பணத்தில் கொடுக்கப்படுகின்றன என்ற விடயத்தை நேற்று ஜே டி வான்ஸ் தெரிவித்திருந்தார். இது நிச்சயமாக ரிபப்ளிகன் கட்சியை அல்லது தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலானவர்களின் நிலைப்பாட்டில் பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்றால், இது நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற தேர்தலை மையப்படுத்திய கருத்தாக வைக்கப்படுகின்றது என்றால், இந்த நாங்கள் ஆதாரம் இல்லாவிட்டாலும் பலரும் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், 2/3 அமெரிக்கர்கள் இஸ்ரேலிய விவகாரம் தொடர்பாக எதிர்க்கின்றார்கள் என்று. ஆனால் அதன் உண்மை தன்மை என்னவென்றால், அது குறித்த விழிப்புணர்வை பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தற்பொழுது அதிகரித்த பார்வையை இந்த இஸ்ரேலிய அமெரிக்க உறவு தொடர்பாகவும், அமெரிக்கா இவ்வாறான போர்களுக்கு செல்வதற்கு என்ன காரணம் தொடர்பாகவும் ஆராய தொடங்கிவிட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய தேசப்பற்றில் மாறுதல் ஏற்படவில்லை. ஆனால் தேசப்பற்று என்கின்ற பெயரில் வெளியுலகில் மேற்கொள்ளப்படுகின்ற போர்களில் அவர்களுடைய ஐயம் என்பது பாதிக்கப்படுகின்றது. இவ்வாறு இன்னும் ஒரு படி மேலே சென்று கூறினால், இளைய சமுதாயத்தினர் நிச்சயமாக இந்த விவகாரத்தை அலசி ஆராய்வதற்கான தளமாக சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகள், அவை கொண்டு வருகின்ற கொலைகள் மற்றும் படுகொலைகள், ஒரு நபரை, அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் கூற்றுப்படி இஸ்ரேல் ஒரு நபரை கொள்வதற்காக ஒரு பெரிய தொடர்மாடி கட்டிடத்தை அழிக்க தேவையில்லை என்ற கருத்தை டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த கருத்து என்பது அங்கே உள்ள இளைஞர்களிடையே அவர்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் வருகின்ற செய்திகள் மற்றும் தாக்குதல் சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது எழுகின்ற விவகாரமாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இவர்கள் ஒரு படை கட்டுமானத்திற்கு, அதாவது தேசிய படை கட்டுமானம் என்பது ரிசர்வ் போர்சஸ் எனப்படுகின்ற தங்கி இருக்கின்ற படைகள், அதாவது போர் ஏற்படும் பொழுது தேவை ஏற்படுகின்ற பொழுது பாவிக்கக்கூடிய படை வீரர்களை சேர்க்கின்ற தரப்பில் எல்லாம் தற்பொழுது அமெரிக்கா பலவீனமான ஒரு நிலையை அடைந்ததற்கான காரணம் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த உறவு என்பதில் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவு. அதிலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த போர் நாங்கள், அதாவது இந்த சேற்றுக்குள் அமெரிக்கா இழுக்கப்படுகின்றது என்பதை அமெரிக்காவின் அதி உச்ச ஜெனரல்களை தெரிவித்து அவர்கள் பதவி விலக்கப்பட்டிருந்தார்கள். போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முதல் அல்லது 1 நாளுக்கு முதல் மிகப்பெரிய ராணுவ ஜெனரல்கள் பதவி விலக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கூறிய கருத்து தான் இப்பொழுது சரியாக நடந்திருக்கின்றது. எனவே இப்பொழுது நிலையில் நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இவ்வாறு, அதாவது மீண்டும் தாங்கள் இந்த சகதிக்குள் சிக்காமல் தப்புவது என்பது மிக மிக முக்கியமான விடயம் என்பது உண்மை.
0: சரி, குறிப்பாக ஒற்றுமையினுடைய சின்னமாக இஸ்ரேலியர்களை உதாரணமாக தமிழர்களும் சொல்வார்கள். அதேபோன்று இப்பொழுது ஈரான் தரப்பை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நாட்டு பற்று இந்த ஒப்பந்தம் காய்ச்சாத்திடுவதற்கு வழி வகுத்தவர்கள் ஈரானியர்கள் என்ற ஒரு தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை போற்றுபவர்களாக பார்க்கிறார்கள். அதேபோன்று இஸ்ரேலியர்களும் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக ஒற்றுமையின் சின்னமாக பார்க்கப்படுபவர்கள். இந்த நிலையில் தமிழர்கள் தரப்போடு பார்க்கின்ற பொழுது உதாரணமாக இஸ்ரேலியர்களை அல்லது யூதர்களை சொல்லுகின்ற இந்த விடயம் என்பது இந்த போரோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது என்ன விடயங்களை வெளியுலகுக்கு கொண்டு வருகின்ற செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது?
1: இல்ல, நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி. நாங்கள் அதாவது வந்து இந்த யூத மதம் எவ்வாறு தன்னை மீள் பிரகடனப்படுத்தியதோ, அல்லது யூதர்கள் எவ்வாறு பல தேசங்களில் புலம்பெயர்ந்திருந்து, அல்லது எவ்வாறு ஹிட்லர் அவர்களால் ஹாலஹாஸ்ட் எனப்படுகின்ற அந்த இனப்படுகொலைக்குள் உட்படுத்தப்பட்டு பின்பு தாங்களே மீண்டெழுந்து வந்து 1948 இந்த இஸ்ரேல் என்கின்ற தேசத்தை கட்டியெழுப்பினார்களோ, அது போன்றது ஒரு வரலாற்றை இந்த போராடும் இனங்கள் சில வேளைகளில் பரிசீலிப்பதுண்டு. ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், இஸ்ரேல் என்பது ஒரு மதம் சார்ந்த போராட்டம். மதம் சார்ந்த போராட்டம் எப்பொழுதுமே நின்று நிலைக்கும். அவர்களை பொறுத்தவரையில் மனித அபிமானம் இருக்காது, கொள்கைகள் இருக்காது. நிச்சயமாக அவர்களுடைய நோக்கு என்பது தங்களுடைய இலக்கை நோக்கியதாகவும், அதே நேரம் அந்த இறையாண்மை என்கின்ற, அதாவது ஒரு குடும்ப உறவை விடவே சிலருக்கு மதம் மேல். இப்பொழுது அதாவது இரத்த குடும்ப உறவுகளை விடவே சிலருக்கு மதம் என்பது மிகவும் புனிதமானது. அவ்வாறான ஒரு கோரிக்கைகள் செல்லக்கூடிய இனமாக இஸ்ரேலிடம் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் இருக்கின்றதா என்றால், இப்பொழுதே அரசாங்கம் அதனை பயன்படுத்துகின்றது. அரசாங்கம் அதனை பயன்படுத்தி அரசில் உள்ள சில மந்திரிகளுடன் இணைந்து பெஞ்சமின் நத்தியன்யாகு அவ்வாறான ஒரு கூறப்போரை செய்து, ஒரு அதாவது வந்து மனிதாபிமானம், மற்ற இனத்தின் ஒரு சிறுவர்களையோ பெண்களையோ அல்லது வயது முதிர்ந்தவர்களையோ மதிக்காத, அல்லது இவ்வாறான ஒரு கூறத்தை கொள்ளுவவர்கள் விடுதலை வேண்டி நிற்பது என்பது வியத்தகு ஒரு அதாவது முயற்சி. மறுபக்கமாக தமிழர்களுடைய போராட்டம் என்பது மொழி வழியான போராட்டம். தமிழர்களுடைய போராட்டத்தின் நினைவுகளில் 3-4 இனங்கள் மதங்கள் சார்ந்தவர்கள் மொழி வழியாக போராடுகின்ற ஒரு போராட்டம், மொழியை முன்னிறுத்தி போராடுகின்ற போராட்டம். எனவே மொழி வழி போராட்டமும் மத வழி போராட்டமும் ஈடுணையாகாது, அல்லது இரண்டுமே ஒத்து பார்க்க முடியாதது. ஆனால் சில காலங்களில் அவ்வாறான ஒத்து பார்த்தல் என்று இருந்தது. அதைவிட தமிழர்களிடையான பல நிகழ்வுகளுக்கான காரணமாகவும் இஸ்ரேலிய உளவுப்படை மறைமுகமாக இருந்திருக்கின்றது என்ற உண்மை பலருக்கும் அறிந்த விடயம். எனவே அதாவது வந்து தமிழர்களுடைய இஸ்லாமிய தமிழர்களுக்கும் இந்து தமிழர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளாக இருக்கட்டும், அல்லது இரண்டு தரப்புகளுக்கும் பயிற்சி வழங்கி அதாவது தங்களுடைய புதிய ஆயுதங்களை பாவிப்பதற்காக ஈழப்போர் இரங்கை பாவித்ததாக இருக்கட்டும், அல்லது இலங்கை அரசிற்கு மிகவும் பெரிய அளவில் ஒரு ஆதரவை கொடுத்து இன அழிப்பு என்கின்ற கடைசி நேர நடவடிக்கைக்கு வித்திட்டதாக இருக்கட்டும், அது முழுவதும் அதாவது இஸ்ரேலாக இருந்தது. மறுபக்கமாக நீங்கள் கேட்ட ஈரான் என்பது, ஈரான் அதாவது வேறு வழி இல்லை என்கின்ற நிலைக்கு எந்த ஒரு நாடும் அல்லது எந்த ஒரு இனமும் தள்ளப்படும் பொழுது அவர்களுடைய உயிர் தெழுதல் என்பது ஒரு மிகவும் ஒரு அதாவது வந்து எதிர்பார்க்காத அளவு இருக்கும் என்பதற்கான அடிநாதமாக இருக்கின்றது.
0: இந்த போராட்டம் ஆரம்பித்த பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய வேற்றுமைகளை களைந்து ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்ற ஒரு அனுமானமும் இருந்தது. ஆனால் அந்த அனுமானம் என்பது இப்பொழுது இந்த சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து அது இல்லாமல் போயிருக்கிறதா?
1: இல்லை, இங்கே இரண்டு விடயம் இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் அந்த போராடி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களிடையே ஏற்பட்ட அந்த அதாவது வந்து தக்க வைத்தல் அல்லது நின்று பிடித்தல் என்பதற்கான காரணம், ஒரு பெரிய பாரிய பிரதேசம், 100 மில்லியன் மக்கள், சாதாரணமாக சில ஏவுகணைகளால் கட்டுப்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு அதாவது சிறுபிள்ளைத்தனமான அமெரிக்காவின் இஸ்ரேலை நம்பிய கருத்து, அதாவது இஸ்ரேல் கூறிய கருத்தை அமெரிக்கா நம்பியது. மறுபக்கமாக நீங்கள் கூறியது போன்று இந்த படை முகாம்கள், அதாவது வந்து மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகளின் படை முகாம்களில் இருந்துதான் ஈரானை தாக்குவதற்காக திட்டங்களும் செயற்பாடுகளும் ஈடுபட்டிருந்த பொழுதும் அந்த படை முகாம்களை துல்லியமாக ஈரான் தாக்கி அளிக்கும் என்ற நிலையை அமெரிக்கா எப்பொழுதும் நினைத்திருக்கவில்லை என்றால் அமெரிக்காவிற்கு தெரியாதிருந்த விடயம் சீனாவினுடைய ஒரு தனிப்பட்ட ஏவுகணை செலுத்தும் அதாவது விண்வெளிக்கு செய்மதிகளை செலுத்தும் நிறுவனத்தின் ஊடாக தனியார் கம்பெனி ஒன்றின் பெயரில் ஒரு செய்மதியை செலுத்தி அந்த செய்மதி என்பது கண்காணிப்பை உட்படுத்தி துல்லியமான தரவுகளை ஈரான் வைத்திருக்கின்றது என்பதை அமெரிக்கா அப்பொழுது கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய இலக்குகள் என்பன இவர்களுடைய அந்த போர் திட்டத்தின் மையங்களை எல்லாம் இல்லாத செய்துவிட்டன, அல்லது இவர்களுடைய பெரிய விமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. எனவே அவர்களுடைய போர் என்பது கடலில் இருந்தும் அல்லது சற்றே தள்ளி இருந்தும் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருந்தன. இந்த பொழுதில் ஈரான் அந்த மற்ற நாடுகள் மீதான தாக்குதலை மேற்கொண்டு அவை மீது இருந்த பிம்பத்தை உடைத்திருந்தன. குறிப்பாக கட்டார் அல்லது ஐக்கிய அரபு ராஜ்யம் அல்லது சவுதி அரேபியா போன்றவை மத்திய கிழக்கில் அழிக்க முடியாத ஒரு பிரதான செல்வந்த நாடுகளாக அடையாளம் காணப்பட்டாலும் அவை ஈடாட்டம் காண வைக்கப்பட்டன. அவற்றின் எதிர்காலம் என்பது ஈரானின் கையில் தங்கி இருக்கின்றது என்ற உண்மை விளங்கப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே எதிர்வரும் காலத்தில் சில வேளைகளில் இந்த இவர்கள் அதாவது வந்து தங்களுடைய பிரிவு அதாவது சியா சுனி போன்ற முஸ்லீம் அந்த மதவாத பிரிவுகளில் இருந்து மாறுபட்டு ஒரு இஸ்லாம் பாணியில் செல்லலாம் என்கின்ற நம்பிக்கை உண்டு.
0: சரி, இந்த போர் தொடர்ச்சி என்பது இப்பொழுது லெபனானில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் ஒரு செய்தியை உலகுக்கு சொல்லுகின்றன. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டாலும் போர் சில வேளைகளில் தொடரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போகின்றது. இந்த நிலையில் லெபனானில் நடைபெறுகின்ற போர் என்பது இஸ்ரேல் தலைமையில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்த போகிறதா?
1: இல்லை, இவ்வாறு கூறலாம். அதாவது வந்து சீஸ்பேர் எனப்படுகின்ற போர் நிறுத்தம் என்பது தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றதா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் போர் நிறுத்தத்தின் ஒரு அங்கம் லெபனானில் அங்கே சண்டை நடத்தப்பட முடியாது. எனவே போர் நிறுத்தம் என்பது சிதைவுற்றிருக்கின்றது என்கின்ற உண்மையை ஏற்க வேண்டும். அதற்குரிய காரணம் ஆர் என்று பார்த்தால் அமெரிக்காவின் அணி அல்லது அலைஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற அமெரிக்காவுடன் சண்டையில் ஈடுபட்ட இஸ்ரேல் தான் அதற்குரிய காரணம். எனவே இப்பொழுது இஸ்ரேல் மீதான அந்த ஒரு கண்டனம் என்பது அமெரிக்கா மீதான கண்டனமாக வெளியிடப்படுகின்றது. இது நேரடியாகவே இஸ்ரேல் மீதான கண்டனமாக இல்லாமல் அமெரிக்கா மீதான கண்டனமாக வெளியிடப்படுகின்றது. அதனைத்தான் இப்பொழுது அமெரிக்கா கூட ஒரு திருத்துவதற்கான முயற்சியாக இந்த இஸ்ரேல் மீதான தனது கண்டனத்தை வெளியிட்டு வருகின்றது. குறிப்பாக ஒரு இப்பொழுது அதாவது பிந்தி கிடைத்த அந்த செய்திகளின் ஒரு அங்கமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உறுதியாக கூறிவிட்டது இந்த ஒப்பந்தம் இப்படித்தான் இருக்கும், இதன்படி இருப்பதற்கான நடைமுறைகளை பார்க்கலாம், நாங்கள் 60 நாட்களுக்கு ஏதாவது செய்ய மாற்றங்கள் இருந்தால் செய்வோமா என்று பார்ப்பது. அதைவிட இஸ்ரேலுக்கு இப்பொழுது உள்ள தலையீடு என்னவென்றால் இந்த 300 பில்லியன்கள் மீள் கட்டுமானத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 300 பில்லியன்கள் கொடுக்கப்பட்டதில் இப்பொழுது அவர்கள் தாங்கள் கைப்பற்றிய பிரதேசங்கள் அனைத்துமே தங்களுக்கானவை என்கின்ற ஒரு கற்பனையில் இருந்த நேரத்தில் இப்பொழுது அவர்கள் அந்த பிரதேசங்கள் இருந்து விட்டு கொடுத்து வெளிவர வேண்டியதும் அந்த பிரதேசங்களில் மீண்டும் கட்டிடங்கள் முளைக்கப் போவதும் சான்றுகளாகி வருகின்றன. அந்த இடத்திற்கு லெபனானியர்கள் வரப்போகின்றார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஜீரணிக்க முடியாத அல்லது நெத்தன்யாகு அரசுவால் ஜீவிதம் செய்ய முடியாத இன்றே அவர்கள் ஒரு ஆட்டம் கண்ட மிகவும் ஈடாட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட திட்டம் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் அவதானமாக கையாள வேண்டும் என்றால் யூதர்கள் அனைவருமே இந்த போருக்கு ஆதரவானவர்கள் அல்ல, அல்லது யூதர்களில் கூட இந்த போரை எதிர்ப்பவர்கள் பல 1000 பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். மற்றது மனிதாபிமானம் உள்ள யூதர்கள் 1000 பேர் அதாவது பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சி பீடம் என்பது இந்த குரூர மனப்பான்மை உள்ள யூத அந்த அரசின் கையில் இருப்பதால் தான் இவ்வாறான நிலைமை. எனவே யூத இனத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதில் புடை போடுவது என்பது அழகான விடயம் இல்ல. இருந்த பொழுதிலும் இந்த விடயம் என்பது தற்பொழுது அவர்களுக்கு கற்பிதமாக கொடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்ட விவகாரம் என்பது உலக நாடுகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றால் அமெரிக்கர்கள் அனைத்தும் இந்த யூத விடயத்தில் விழிப்புறவில்லை. அனைத்து நாடுகளுமே இந்த இஸ்ரேலியர்கள் எவ்வாறு மற்ற நாடுகளை பாவிக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தில் ஒரு விழிப்பை பெற்றவையாக இருக்கின்றன. எனவே அவர்கள் மாற்றம் பெற வேண்டிய காலமாக இன்றைய தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கான காலம் என்பது வந்து கொண்டிருக்கின்றது, அது தன் உங்களுக்கு தர வேண்டியதை தந்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரிமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம்.
1: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா June 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. July 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, ஹிந்து மிஷன் .ca.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: மாறியிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது பதவியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உலகக்கிண்ணம் 2026 ஃபீஃபா போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று நடைபெற்ற போட்டி கனடியர்களுக்கு எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய போட்டியாக அமைந்திருந்தது. 6 கோல்களை மிக அசத்தலாக கனடிய அணி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கனடிய ரசிகர்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் நாங்கள் இப்பொழுது இந்த ஃபீஃபா 2026 வேர்ல்ட் கப் பற்றிய ஒரு பார்வையை நேர்களுக்காக வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது கனடிய கால்பந்தாட்ட நடுவர் கணேஷ் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் ராம், மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி.
0: கனடியர்களுடைய வெற்றியை சுவைத்துக் கொண்டிருப்பீர்கள், சொல்லுங்கள் நேற்றைய போட்டி எப்படி அமைந்திருந்தது?
1: நிச்சயமாக கனடியர்களோட வெற்றிகள் மட்டுமில்ல, உலகம் பூராக ரசிகர்கள் கண்டுகளித்தார்கள் கனடியனுடைய ஆட்டத்தை. ஏனென்று சொன்னால் இது முதலாவது கனடாவுக்கு முதலாவது ஆட்ட வெற்றி. அது பல சாதனைகளை நேற்று கனடா ஏற்படுத்தியது. முதலாவது ஆட்ட வெற்றி உலக கிண்ண போட்டிகளில். அதே நேரத்தில் உலக கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றிய நாடு முதலாவதாக 6-0 என்ற முதல் சுற்றிலேயே அடித்தது அடுத்த சாதனை. அதே நேரத்தில் ஜொனத்தன் டேவிட் அவர்கள் ஹாட்ரிக் எடுத்தது அடுத்த சாதனை. இப்படி பல சாதனைகளையும் நேற்றைய ஆட்டத்தில் அடைய

0: போகலாம். இதில் முக்கியமானவை இவற்றால் நான் நேற்று ஒரு கேள்வி பல கேள்விகளை கேட்டிருந்தேன். கனடி அணி அந்த அதற்கு பதிலளிக்குமா இருந்தால் கனடா அணிக்கு வெற்றி நிச்சயமாக கிட்டும் என்று சொல்லி. முதலாவது நான் சொன்ன விஷயம், அதாவது ஜொனத்தன் டேவிட் அவர்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இல்லை. அவர் எப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் திரும்புகிறாரோ அது கனடாக்கு சாத்தியமாக அமையும் என்று சொல்லி, அது நிச்சயமாக சாத்தியமாக அமைந்தது. அவர் ஃபார்முக்கு திரும்பினது மட்டுமில்லை, 3 கோல்களை அடித்து ஹேட்ரிக்கையும் சாதனையையும் ஏற்படுத்தினார் கனடா சார்பில், முதலாவது சாதனை. அடுத்தது வந்து அதாவது கனடிய சென்டர் பேக் பம்பி ரோதர்கள் களத்தில் இறக்கப்படுவாரா என்று கனடிய ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த கேள்விக்கும் நேற்று பதில் கிடைத்தது. அதாவது 60 நிமிடத்துக்கு முன்பு பம்பி ரோதர்கள் இறக்கப்பட்டார். அவரும் தன்னுடைய திறமையை காட்ட தவறவில்லை. இவ்வளவு காலம் 6 விளையாடாமல் இருந்த பம்பிரோ இன்று களத்தில் உலகத்தில் இறக்கப்பட்ட கனடிய ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஊதியம். அதே நேரத்தில் முதலாவது ஆட்டத்தில் பஸ்னியா ஆட்டத்தில் கடைசி நேரத்தில் ஸ்டார்ட் தொடக்க வீரரான கார்ல் ராரின் அவர்கள் கடைசி நிமிடங்களில் தான் இறக்கப்பட்டார். இறக்கின உடனே ஒரு கோலை அடித்தார். அவர் வந்து தொடக்க ஆட்டக்காரராக மீண்டும் பழையபடி கனடா அணிக்கு நிறுத்தப்படுவார் என்று கேட்டிருந்தோம். அதே மாதிரி தொடக்க ஆட்டராக நிறுத்தப்பட்டார். அவர் அதை மீண்டும் சாதித்தும் காட்டினார், 2வது கோலை அடித்தும் காட்டினார். ஆகவே நேற்றைய கனேடிய அணி கனேடிய ரசிகர்களுக்கு மட்டுமில்லை, ஒரு உலகளாவிய வீரர்கள், என்னுடைய நண்பர்கள் பல பேர் நேற்று யூரோப்பிய நாடுகளிலிருந்து கூட சொன்னார்கள், இது கனடா நாங்கள் வெல்லும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் இப்படி அடிக்கும் என்று நாங்கள் நம்பவே இல்லை. அது வந்து உண்மையிலேயே ஒரு உத்வேகத்தை, கனடிய உலகந்தாட்ட இளம் வீரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை நேற்று கனடிய அணி தாங்கள் உதாரணமாக காண்பித்தது. அதே நேரத்தில் இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், ராம் கனடிய நேஷனல் அணியில் நேற்றைய தினம் 6 ஒன்டாரியோ மாகாண வீரர்கள் விளையாடி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கனடிய அணியினுடைய 26 பிளேயர்ஸ் ரோஸ்டரில் 12 ஒன்டாரியோ மாநிலத்து வீரர்கள் விளையாடுகிறார்கள். இதிலும் சிறப்பாக 5 பேர் பிரம்டன் நகரை சேர்ந்த வீரர்கள், குறிப்பாக டெஸ்டன் புக்மேன் அவர்கள், கைல் லாரின் அவர்கள், ஜொனத்தன் ஒசாரியோ, ப்ராமிஸ் டேவிஸ் அவர்கள் போன்றவர்கள் பிரம்டன் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதே நேரத்தில் அனைத்து அணியினுடைய தலைவர் கேப்டன் கூட ஒன்டாரியோ மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஸ்டாரியோ அவர்கள் லெயின்டன் என்ற இடத்தில் பிறந்தவர் ஒன்டாரியோவில். அதே நேரத்தில் ஜொனத்தன் டேவிட் அவர்களும் ஒட்டவாவில் பிறந்தவர், ஒன்டாரியோ மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒன்டாரியோ மாகாணம் கூட பெருமைப்படக்கூடிய விடயமாக நேற்று அமைந்தது உலக போட்டிகளில்.
1: நிச்சயமாக இதே நேரத்தில் இன்று நடைபெற இருக்கின்ற போட்டிகளையும் விரிவாக பார்ப்போம். குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா எதிர்போட்டி பிற்பகல் 3 ஆரம்பமாகின்றது. ஸ்காட்லாந்து மொராக்கோ இடையிலான போட்டி 6 ஆரம்பமாகின்றது. பிரேசில் ஹெய்ட்டி இடையிலான போட்டி 8:30 ஆரம்பமாகிறது. துருக்கி மற்றும் பராகுவே அணிகள் மோதுகின்ற போட்டி 11:00 ஆரம்பமாகின்றது. இந்த போட்டிகள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை.
0: நிச்சயமாக, அதாவது யுஎஸ்ஏ அணி ஏற்கனவே 3 பெற்றுள்ளது. ஆகவே இந்த ஆட்டத்திலும் தங்களுடைய அடுத்த 3 பெறுவார்கள் என்றால் குரூப்பில் அவர்கள் முதலாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் பிரேசில் அணிக்கு உண்மையிலேயே இது ஒரு டூஓடாய், அதாவது குரூப்பில் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக பிரேசில் அணி ஹெய்ட்டியை வெல்லவும் வேணும், அதே நேரத்தில் அதிக கோல்களை அடித்து கோல் டிஃபரன்ஸை கூட்டவும் வேணும். ஆகவே அதுவும் பிரேசில் அணிக்கு ஒரு முக்கியமான ஆட்டமாகத்தான் கருதப்படுகிறது. மற்றபடி மொரோக்கோ அணி ஏற்கனவே பிரேசில் அணிக்கு சவால் விட்டுள்ளது, ஸ்காட்லாந்து அணியை வெல்லும் என்று சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இது மொரோக்கோ அணிக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆட்டமாகத்தான் கருதப்படுகிறது.
1: நன்றி கணேஷ், நிகழ்ச்சியில் கலந்துகொண்டமைக்கு. நாங்கள் தொடர்ந்தும் வருகின்ற நாட்களில் இது பற்றிய மேலதிக விவரங்களை வழங்குவோம். நாக் அவுட் போட்டியில் கனடிய அணி கலந்து கொள்வதற்கான அடுத்த சந்தர்ப்பம் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
0: நிச்சயமாக, அதாவது நேற்றைய வெற்றியின் மூலம், அதுவும் 6 என்ற டிஃபரன்ஷியல் மூலம் கனடா அணி தற்பொழுது முதலாவது இடத்தை குரூப்பில் பிடித்துள்ளது, குரூப் பியில் பிடித்துள்ளது, 4 பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்து அணி 2வது இடத்தில் 3 டிஃபரன்ஷியாக இருந்தாலும் 4 பெற்றுள்ளது, 2 பெற்றிருந்தாலும் கனடிய அணி 6 கோல் டிஃபரன்ஷியல் முதல் இடத்தில் இருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக பொஸ்னியா அணியும் கட்டார் அணியும் மோதிக்கொண்டிருந்தாலும் அந்த இருந்து 6 கோல் டிஃபரன்ஷியல் இருந்ததை எட்டி பிடிக்க முடியுமான்றது சந்தேகத்துக்குரிய விடயம். ஆகவே கனடா அணி 100 to 90 வீதம் தன்னுடைய 100 to 90 சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த 12 குரூப்பில் முதல் 2 நாடுகளும் நிச்சயமாக தெரிவு செய்யப்பட போகின்றன. அதே நேரத்தில் 8 நாடுகள் இந்த 12 குரூப்பில் தெரிவு செய்யப்படுகின்றன. 32 நாடுகள் சுற்றுக்கு. ஆகவே கனடிய அணி நிச்சயமாக அடுத்த சுற்றுக்குரிய வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்ளது என்று நிச்சயமாக சொல்லலாம்.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் சந்திப்போம் கணேஷ்.
0: நன்றி, வணக்கம் ராம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: ஒன்டாரியோவில் புது வீடு வாங்க இப்பொழுது சரியான நேரம். அரசு வழங்குகின்ற HST ரிபேட் வழங்கப்படுகின்றது. $130,000 வரையில் பெறலாம். CIBC மோட்கேஜ் அட்வைசர் அபி செல்வத்தை நீங்கள் அழைத்து ப்ரீ அப்ரூவலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். CIBC அபி செல்வம் 416-821-0462 மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது கேஷ்பேக்காக $4,500 வரையில் பெற்றுக் கொள்ளலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் லெண்டர் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு நீங்கள் மாற்ற விரும்பினால் கூட அதற்கான உதவிகளை வழங்குகின்றார் அபி செல்வம். டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் அழையுங்கள். எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபி செல்வம் 416-821-0462
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பினை நீங்கள் 9 கேட்கலாம். இதே அலைவரிசையில் தொடர்ந்து 9 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். 24 HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். கலையக தொடர்புகளுக்கு 416-644-6222 செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களின் S.J. ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.